அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ண கேசாதிபாத வர்ணனம் கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 16 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 23 நாள் 2026 ஆண்டு மே மாதம் 6 தேதி புதன்கிழமை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். தற்போது குரல் அமுதம்.

0: முகத்தளவில் மலர்ச்சியுடன் இனியவற்றை பேசி நட்பு காட்டி நெஞ்சளவில் தீயவற்றையே நினைத்திருக்கும் வஞ்சகரை அஞ்சி விலக வேண்டும். குறள் எண் 824 அதிகாரம் கூடா நட்பு.
1: முகத்தின் இனிய நகாம் அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும்.
0: முகத்தளவில் மலர்ச்சியுடன் இனியவற்றை பேசி நட்பு காட்டி நெஞ்சளவில் தீயவற்றையே நினைத்திருக்கும் வஞ்சகரை அஞ்சி விலக வேண்டும். குறள் எண் 824 அதிகாரம் கூடா நட்பு.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நாடு முழுவதும் உணவு தானியத்தை வழங்கி வரும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் 6:02 ஆயிட்டிருக்குங்க. நீங்க கேட்டுருக்கீங்க சென்னை FM ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். காற்றோடும் இசை ஊற்றோடும் விதமான பக்தி பாடல்களோடும் இந்த இனிய வேளையில் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். நீங்கள் உண்மையிலேயே வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் எனில் நேரத்தை வீணாக்காதீர். நேரங்களால் உருவானதே வாழ்க்கை. அருமையான இந்த சிந்தனை துறையோடு இந்த இனிய காலை வேளையில் இதமான பக்தி பாடல்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மனம் கவிழ காத்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்க பாடலாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்

எப்போது முழுதாக ஒரு விஷயத்தை பற்றி அறிந்த பிறகு உங்கள் முயற்சியினை முன்னெடுங்கள். அப்போது வெற்றி நிச்சயம். இந்த அழகான சிந்தனையோடு நேரம் 6:08 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். அடுத்து தொடரும் இனிய பாடல் தேவன் இசையமைப்பில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

உற்சாகமான காலை பொழுது நேரம் 6:13 ஆயிட்டு இருக்குங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதை செயல்படுத்தும் போது அது குறித்து சிந்திப்பதை நிறுத்தி விடுங்கள். தொடரும் இனிய பாடல் அம்மன் பாடல்களின் தொகுப்பிலிருந்து சோழமங்கலம் சிஸ்டர்ஸ் பாடியது.

வார்த்தை என்பது ஏணி போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். சிந்தித்து செயலாற்றுங்கள். 6:18 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை ரெயின்போ 101.4 பக்தி நேரம். உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் இனிய பக்தி பாடல்களை வழங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அடுத்த பாடல் எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் நந்திமங்கலம் இமயவரம்பன் வரிகளில் வாணிஜெயராம் பாடியது.

பக்தி நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் 6:24 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தனியாக கஷ்டப்படும் போதுதான் உழைப்போட அருமை தெரியும். அவமானப்படும் போதுதான் வாழ்க்கையோட தத்துவம் புரியும். வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகின்றனர், வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகின்றனர். வாய்ப்பை உருவாக்க

மலர்ந்திருக்கும் இனிய காலை பொழுது நேரம் 6:29 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பென்சில் கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான், கூர்மையாக இரு, இல்லையென்றால் சீவி விடுவார்கள். அல்லது அந்த இடத்தில் நாம் மதிப்பற்று போய்விடுவோம் என்பதைத்தான் அந்த வரிகள் சொல்கின்றன. தொடரும் அடுத்த இனிய பாடல் பிரதீப் ரவி இசையமைப்பில் பூவை செங்கோட்டுவன் வரிகளில் சோபனா பாடியது.

நமது வாழ்க்கையில் உயரிய லட்சியங்கள் அடைவதற்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தேவை, நல்ல பெயர்கள் தேவை. நல்ல பெயர்களும் மாற்றங்களும் தேவை என்றால் நல்ல எண்ணங்கள் தேவை. 6:35 கடந்த வேளையில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் 101.4 பக்தி நேரம். தொடர்பினிய பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது.

காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. அழுவதும் தவறில்லை, விழுவதும் தவறில்லை. ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுந்த பின் எழாமல் இருப்பதும் தான் தவறு. பக்தி நேரத்தின் நிறைவு பாடலாக டி கே ராமமூர்த்தி இசையமைப்பில் குருவை அப்துல் ரஹ்மான் வரிகளில் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடிய பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூளு.

0: 6:45 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டசபை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டசபை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தமுள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக தெரிவித்தார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு க ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தாவேகா உருவாகியிருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும், வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்

0: செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார். கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த இரு நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரில் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டப்பட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் 1 அருவியில் குறைவான தண்ணீர் வரத் தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வரத் தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றாலம் 5 அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5 அருவியில் மட்டும் தண்ணீர் வரத்து வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பம் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரி செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனகல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் 7:30 இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், PV சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி

0: அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. தொடர்வது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் தொடங்கிடுச்சு. இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு சிரமம்தான். ஆனாலும் இதெல்லாம் இயற்கையா நடைபெறுவதுதான். கால சுழற்சி வருடா வருடம் சித்திரை மாசத்துல இந்த கத்திரி வெயில் இருக்கும். வேகம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனா அப்பப்போ மழையும் பெய்யும். கோடை மழைன்னு சொல்லுவோம். முதல் மழைக்கு பிறகு மண்ணுல ஒரு வாசனை வரும், மண்வாசனைன்னு அழைப்போம். எல்லாமே கிருமிகள் தான், குறிப்பா நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரியாதவை. இதுல நன்மை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கு, தீமை செய்யும் நுண்ணுயிர்களும் இருக்கு. எந்த ஓர் உயிர் இறந்தாலும் ஒன்னு மண்ணுல போட்டு புதைப்பார்கள் அல்லது தீ வச்சு கொளுத்துவார்கள். தீ வச்சு கொளுத்தனா எல்லாம் சாம்பலாயிடும். மண்ணில் புதைக்கும் போது அந்த உடல், பூத உடல், மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களால் சிதைக்கப்படும். அப்ப அங்க அந்த வேலையை நுண்ணுயிர்கள் செய்கின்றன. மனோகரன் சார், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களின் பணி மகத்தானது. எப்படி தேனீக்கள் இல்லைன்னா மனிதன் இந்த பூ உலகில் வாழ முடியாதோ, அதே போல நுண்ணுயிர்கள் இல்லைன்னாலும் வாழ முடியாது. முதல் மழை பெய்தவுடன் மண்வாசனை வருதே, ஏன்? அதுவும் ஒரு வகை நுண்ணுயிர்களால்தான். ஆக்டினோமைசிட்ஸ் என்ற நுண்ணுயிர்கள் தான் இதற்கு காரணம். சூடான மற்றும் ஈரமான மண்ணில் வாழக்கூடியவை இந்த நுண்ணுயிர்கள். வறட்சி காலங்களில் இந்த வகை நுண்ணுயிர்கள் இனப்பெருக்கத்திற்கான வித்துக்களை, ஸ்போர்ஸ்களை மண்ணில் உருவாக்குகின்றன. மழை காற்று வீசும் சூழல்ல இந்த ஸ்போர்ஸ் மழை துளியுடன் கலந்து வாயு தூள்களாக காத்துல வெடித்து சிதறி மண்வாசனையை உண்டாக்குதான். கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்கள் எப்படிலாம் செயலாற்றுது பார்த்தீங்களா? ஆக்டினோமைசிஸ் நுண்ணுயிர்களால் உண்டாகும் மண்வாசனைக்கு லேசான அல்லது மிதமான மழை காற்றே போதுமானது. அதுதான் வலுவான மண் வாசனையை உண்டாக்குறதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோடை காலத்துல மழை பெய்யும் போது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அப்படி பெய்யும் போது வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் வாயுவானது அதிகப்படியான வெப்பத்தால் வளிமண்டலத்தில் கரைவதால் குளோரினுக்கு ஒத்த வாசனை காத்துல வீசுது.
4: கோபாலகிருஷ்ணய்யா,
3: இது மாதிரி பல சமாச்சாரங்கள் நாம் வாழும் இந்த உலகில் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நடைபெற்று கொண்டிருக்கிறது.
4: கொரோனா தொற்று காலத்துல
3: ஒரு மாத காலம் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டதால, வாகன போக்குவரத்து இல்லாததுனால, தொழிலகங்கள் இயங்காததுனால நமது சுற்றுச்சூழலின் தரம் மேம்பாடு அடைஞ்சிருக்கு. கங்கை நதி நீர் குடிப்பதற்கு உகந்ததா மாறியிருக்கு. ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட ஓட்டை கூட மூடிக்கிட்டு வருதான். இயற்கையை சீண்டக்கூடாது. அங்கங்க குருவி பறவை மயில்களின் சத்தம் அதிகமா கேட்குது. இவற்றை இப்படியே பராமரிக்க நாமெல்லாம் ஒன்று கூடி வேலை பார்க்கணும். ஆலைகள் எல்லாம் அடைபட்டு கிடப்பதா ஆற்று தண்ணீரை அள்ளி குடிக்க முடிகிறது. ஹாரன் சத்தமே இல்லாததால் பறவைகளின் ஒலியை ரசிக்க முடிகிறது. கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை என்பதால் பாட்டன் பாட்டி பாசத்தை பகிர்ந்து கொள்ள முடிகிறதுன்னு நம்ம மது ராமகிருஷ்ணன் ஐயாவின் புது கவிதைகளோடு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 7:01 ஆயிட்டிருக்குங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் காற்றோடும் இசை ஊற்றோடும் விதமான பாடல்களோடும் உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். எஸ், வாழ்க்கையோட வட்டம் வந்து அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குங்க. சின்ன புள்ளியில ஆரம்பிச்சு அப்படி சின்ன சின்னதா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி பெருசாகி அது எங்க போய் முடியுது அப்படின்னு தெரியாது. ஆனா மீண்டும் தொடங்கிய புள்ளியில் வந்து சேருவோமா சேர மாட்டோமா அல்லது அதை மேலேயே மறுபடியும் 10 ரவுண்ட் அடிப்போமா அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை நகர்வுகளை பொறுத்துதான், நம்மளுடைய சிந்தனை செயல்பாடுகளை பொறுத்துதான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நல்லதையே நினைப்போம், நல்லதையே சிந்திப்போம், நல்லதையே செயல்படுத்துவோம், நல்ல வாழ்க்கையை வாழுவோம். நமக்கான வாழ்க்கையாகவும் நம்மை சுத்தி இருக்கிறவங்களுக்கான வாழ்க்கையாகவும் ரொம்ப அன்பு பாசம் நேசம் எல்லாத்தையும் காற்றில் பறக்க விட்டு இணைந்து வாழ்வோங்க. ஓகே, காலையிலே பயங்கரமா கடிக்கிறியப்பா அப்படிங்கிறலாம் டென்ஷன் ஆகப்படாது. ரொம்ப இதமான காலை வேலை, அழகான காத்து, சில்லு நடிக்கிற காத்து, அதெல்லாம் அப்படியே வெளியில நம்ம வாக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு இதை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம சென்னை மெட்ரோ சிட்டியில் நம்ம வங்க கடற்கரை ஓரமா நம்மளுடைய சூப்பர்வான ரெயின்போ எஃப்எம்க்கு எதிரில் அப்படி ஒரு நடையை போட்டு வச்சுங்களா, அவ்வளவு சுகமா இருக்குங்க. இந்த வேளையில இதமான பாடல்கள் உங்களோட கலக்க காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம் சென்னையில நிகழ்ச்சியுடைய தொடக்க பாடலா உன்னாலே உன்னாலே சூப்பரா அந்த திரைப்படத்துல இருந்து வைகாசி நிலவே அந்த பாடல் தான் காத்துட்டு இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்புல வாலியோட வரிகள்ல ஹரிச்சரண் மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடிய பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதுலே.

வைகாசி நிலவே அப்படின்னு அருமையான ஒரு பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:08 ஆடிட்டுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. வரலாற்று பக்கங்கள்ல எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ நிகழ்வுகள் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் வழக்கறிஞருமான மோதிலால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அதாவது 1861 மே 6 அன்று முதல் 1931 பிப்ரவரி 6 வரை அவருடைய பயணம் மிகப்பெரியது. எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ மக்கள் பணிகள் அப்படி நிறைய அடங்கிய ஒரு பொற்காலம் அது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம் சென்னையில் இனிய பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் உங்களோட கலக்க காத்துட்டு இருப்பது இதமான ஒரு பாடல், சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் நா முத்துக்குமார் வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் ஏதோ. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே சமதோலு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணும்.
1: வணக்கம். ஜனகிட்டிருக்கிற நேரம் 7:15 ஆயிட்டு இருக்குங்க. சிட்டாவை பறந்துட்டு இருக்கு, நேரத்தை கையிலேயே பிடிக்க முடியல அப்படிங்கிற நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. மோதிலால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் பற்றின தகவல்கள் இன்னும் நிறைய சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காஷ்மீர் பண்டிட் குடும்பத்தில் பிறந்த மோதிலால் அக்கால ஜெய்ப்பூர் மாநிலத்தில் வசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இவருடைய தாத்தா லட்சுமி நாராயணன் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவனத்துடைய முகலாய் பேரரசு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தவர். இவருடைய தந்தை கங்காதர் நேரு டெல்லியில் காவலராக இருந்தவர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பௌரட்லா என்ற வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர். மகாத்மா காந்தியினுடைய ஈர்ப்பால் 1918 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர். அதுக்கப்புறம் சுயாட்சி கட்சியில் இணைந்து பிரித்தானிய அரசுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் அப்படின்ற போராட்டமான ஒரு வாழ்க்கை. சைமன் குழுவிடம் பேச்சு நடத்த 1928 அமைக்கப்பட்ட நேரு குழுவின் தலைவராக இருந்தவர். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள். இதுக்கு நடுவில் மற்றொரு இனிய பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு. தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து வார்த்தை ஒன்று அப்படிங்கிற ஒரு பாடல். நிச்சயமாகவே வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏற்கனவே நான் வந்து பக்தி நேரம் நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், ஒரு வார்த்தை வந்து ஒரு ஏணி மாதிரி நம்மளை ஏற்றியே விடும், இறக்கியும் விடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அதுவும் இந்த இனிய காலை நேரம் மாதிரியான நேரத்தில் கண்டிப்பாக உற்சாகமான தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, ஊக்கத்தை அளிக்கக்கூடிய இனிய சொற்களை, இனிய வார்த்தைகளை நாம் பேசணும், மற்றவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சூப்பராக இருக்கும். யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் நான் முத்துக்குமார் வரிகளில் கேட்க பாடி இருக்கக்கூடிய பாடல் இதை உங்களோடு தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதோடு.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேர்களே, நேரம் சரியாக 7:23 தொடுகிற வேலையில கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4. வணக்கம் சென்னை. மார்னிங் டைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உற்சாகமான ஒரு நேரம் அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், அனுபவப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்மையான ஒரு விஷயம். பட் அதை நம்ம ஃபாலோ பண்றோமா, ஃபாலோ பண்றதுக்கு நம்ம மைண்ட் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது காலை நேரத்தில் இருக்காது. அதுவும் கூட நைட்டெல்லாம் ஒரே புழுக்கமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்ற நிலைமையில காலையில தம்ப அருமையான ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு எல்லாம் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் போங்கப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலையை தான் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் நினைக்கிறேன். அதையும் கடந்து வந்து லட்சிய மிக்கவர்கள், கொள்கை மிக்கவர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இலக்கை நோக்கி பயணிச்சுக்கணும், ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஓடுவாங்க. ஸோ நாமளும் கூட சின்னதாக ஒரு இலக்கு வச்சுருந்தா கூட பரவாயில்ல, அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஏர்லியராக எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பரான ஒரு நாளாக இந்த நாள் அமையும், ஒவ்வொரு நாளுமே அமையும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான ஒரு உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெஸ்ட்டுக்கு பிறகு, உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வளித்த பிறகு அதை எழுப்பி எந்திரா கோபாலு அப்படின்னு சொல்லிட்டு எது எந்திரிக்க வச்சு நம்ம ஓட விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியை ரொம்ப சூப்பராக ஓடும். இல்லைனா ஏற்கனவே வண்டி ஓடிக்கிட்டே இருந்து பயங்கர சூடேறி பிறகு என்ன ஆகும் வண்டி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கொஞ்சம்

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
0: சைபால்.
2: ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவறு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்கறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அதை எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 துளையை போட்டு ஒரு துளையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோட பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பர சாயந்தர வேளைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார், இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:35 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை, உங்களோடு நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். காலை நேரத்தில் ரொம்ப பிளசண்டாக சூப்பர்பான பாடல்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு தோணும்ல. ஸோ எல்லாம் கலந்த மாதிரி சில பாடல்கள் உங்களுக்காக வரிசையாக வந்துகிட்டே இருக்கு வணக்கம் சென்னையில். அந்த வகையில் அடுத்த பாடல் உங்களுக்காக சத்யா திரைப்படத்திலிருந்து வர காத்துட்ருக்குங்க. எம் ஜெயச்சந்திரன் இசையமைப்பில் முத்துலிங்கம் வரிகளில் சங்கீதா மற்றும் பேபி ஹரிணி பாடியிருக்கிற பாடல் இது உங்களோட. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

வணக்கம். ஜன கேட்டு இருக்கிற நேரம் 7:40 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த காலை வேளையில குழந்தைகள் எல்லாம் வந்து எப்பா லீவ் விட்டுருக்குங்க, என்ன ஏன் தூக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு ஓடு, உன்னை வந்து இந்த கிளாஸ்ல சேர்த்துருக்குல்ல, அந்த கிளாஸ்ல சேர்த்துருக்குமில்ல, டைம் வச்சு பாரு பாரு அப்படின்னு சொல்லி இருப்பீங்க நினைக்கிறேன். அதுவும் முக்கியம் தான், நல்ல விஷயம் தான், குழந்தைக்கு பயன்படுற விஷயம் தான். அது விளையாட்டா இருந்தாலும் சரி, வேற ஏதாவது ஒரு கற்றலா இருந்தாலும் சரி, நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் கூடவே இன்னொரு அக்கறையோட, இன்னொரு அன்போட, இன்னொரு பாசத்தோட அவங்களுக்கான அந்த பயிற்சியை கொடுக்குற வேலையில் அவங்களுக்கு வேற என்னென்ன பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் சந்தோஷத்தை கொடுக்குது அவங்களுக்கு, அது சரியா இருக்கா, பாதுகாப்பானதா இருக்கா அப்படின்னு பார்த்தா அதையும் கொஞ்சம் பரிசீலனை எடுத்துக்கங்க. குழந்தைங்களுக்கு இந்த விடுமுறை நாட்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமான ஒரு நாட்களாக இருக்கணும் அப்படிங்கிற

இந்த விடுமுறை நாட்கள் வந்து ரொம்ப கொண்டாட்டமான ஒரு நாட்களா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். வெறும் கற்றலுக்கான நாட்களா மட்டுமே இல்லாமல் கொண்டாட்டத்திற்கான ஒரு காலமாகவும் அது குழந்தைகளுக்கு அமைந்திருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் கூட சின்ன வயசில் வந்து இந்த விடுமுறை நாட்களில் சம்மர் ஹாலிடேஸ், கோடை விடுமுறைகள் அப்படின்னும் போது ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. கிராமப்புறத்தில் பிறந்து கிராமப்புறத்தில் வளர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பசுமையான அந்த என்விரான்மெண்ட்டில் நிறைய குளம், குட்டை, ஏரி, கிணறு அப்படி இப்படின்னு ஓடி ஆடி விளையாடி தண்ணியில் குதித்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் கிடைக்குதோ, இயற்கையான பழங்கள் காய்கறிகள் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு செம்மையாக, அதோட இன்னும் சூப்பரான விஷயம் வந்து ஒரு ஊரோடில் ஊரில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம வயசை ஒத்தவங்க, முன்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கிற சின்னதாக இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே. இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறதுக்கு நம்ம அனுமதிக்கிறோமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் கிராமப்புறங்களெல்லாம் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளோடையும் அவங்க வீட்டில் போயிட்டு விளையாடுவோம், அவங்க வீட்டுக்கு பின்னால் இடங்களில் முன்னாடி கழனியில் அங்கே சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளவு பெரிய வாய்ப்புகள். அப்படி விடுமுறை நாட்கள் வந்து கற்றலுக்கான ஒரு நாட்களாக மட்டும் இல்லாமல் ஒரு கொண்டாட்டத்திற்கான ஒரு நாட்களாகவும், பசுமையான நினைவுகளை கொடுக்கிற ஒரு நாட்களாகவும், அந்த குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் உறவுகள் அனைவரும் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்த பாடல் உங்களுக்காக ரெண்டு படத்துலேருந்து வர காத்துட்ருக்கேன். டி இமானோசோட இசையமைப்பில் தபு சங்கர் வரிகளில் நரேஷ் ஐயர் மற்றும் சுஜிதா இணைந்தபடிய பாடல் இதோ உங்களோடு. தொடர்ந்து கேளுங்க இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கெல்லாமே சமதூடு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூணி.
1: நேரம் 7:47 ஆயிட்டு இருக்கீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 வணக்கம் சென்னை. உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். காலை வேளையில இதமான பாடல்கள், நீ தோழியா காதலியா எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கன்ஃபியூஸ் பண்றியே, ஏதாவது ஒரு தெளிவா பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற மாதிரியான ஒரு பாடல். யாரும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாம் ஃபீல் பண்ணி சொல்லுவேன். கன்ஃபியூஸ் பண்ணுறதுதான் இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக அப்படி எதிரில் பார்க்கும்போது உருன்னு இருக்கிறது, அப்படி திரும்பி இடிச்சு இருக்கிறது, லைட்டாக ஸ்மைலி போட்டு போய்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கூட வந்து ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெமரிஸ் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அழகான ஒரு சேட்டர்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரொம்ப அப்படி டீப்பாக போய்கிட்டு ரொம்ப அப்படி லென்த்தாக போய்கிட்டு இருந்து வச்சுங்களேன், அப்புறம் அவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருப்பார், அதெல்லாம் நடக்கணுமா அதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எனி ஹவ், சூப்பரான பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கிறது. அஞ்சாதி திரைப்படத்துலேருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன், மனசுக்குள் மனசுக்குள் அப்படின்ற ஒரு பாடல். எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோலு.

0: Rainbow F multi on pulinale ingi en la mesa madule.
1: வாழ்க்கையில் குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிக்கிற நம்மளோட வாழ்க்கை வந்து பல பருவங்களை தாண்டி வந்து ஏதேதோ நினைவுகள் எல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் இன்னைக்கு நிகழ்காலம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கடந்த காலங்கள் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்வீட் மெமரிஸாக வந்து அப்படி கொட்டம் அருவி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து எதிர்காலத்தை பற்றி கவலையப்பட மாட்டாங்க, அந்த ஸ்வீட் மெமரிஸ்லேயே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் போய்கிட்டுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த பழைய பாடல் 1968 வந்த பாடலை வந்து வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அல்லது கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பார்க்குற ஆளுகளுக்கு என்ன அப்படி அதில் இருக்குது அந்த பாட்டில் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அவர்கள் வந்து அந்த கால நினைவுகளே என்னோடவே இருக்கணும், இன்றைக்கி என்னடா வாழ்க்கை இது, என்னடா உலகம் இது, என்னடா மக்கள் இது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பில் இருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஸோ அந்த மாதிரி தோணும்ல நிறைய நேரங்களில். ஸோ அந்த மாதிரி சில பேரை நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய முகம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதே புரியாத ஒரு புதிராக இருக்கும். அதனால தான் மனசுக்குள்ளே ஏதாவது மனசுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து நம்ம வந்து கேட்டு முடிச்சு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாம் மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக மணிஷ் சர்மா இசையமைப்பில் யுகபாரதி வரிகளில் ரஞ்சித்தோட குரலை வர காத்துக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை

அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 8:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. மீண்டும் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் தங்க வந்திருக்கிறேன். எஸ், இந்த ஒரு மணி நேரம் எல்லாம் கலந்த கலவை மாதிரி சூப்பரான பாடல்கள் எல்லாம் சேர்ந்து வரப்போகுது. சில செய்திகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகான ஒரு பாடலோட இந்த நிகழ்ச்சி தொடங்கிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, விஸ்வாசம் படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக. டி இமானோட இசையமைப்பில், விவேகா வரிகளில், ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்த படிய பாடல் இதோ. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமைச்சர் மதுரை.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ரஷ்யா ரெயின்போ கேட்டு இருக்கிற நேரம் 8:11 ஆயிட்டு இருக்கீங்க, கேட்டு ரெயின்போ 101.4. நெக்ஸ்ட் சாங் உங்களுக்காக மிஸ்டர் லோக்கர் தெரியப்படுத்த ஹிப்ஹாப் தமிழ் இசையமைப்பில் ரோகேஷோட வரிகள்ல வர காத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்க எல்லாமே சமதுல

0: நேரம் 8:15. தொடர்வது ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அபிஷேக் முகோபாத்யாய். த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to hold talks with President of Vietnam Tho Lam in New Delhi today. Election Commission asks West Bengal Chief Secretary, DGP and Central Armed Police Forces to enforce zero tolerance towards post-poll violence. Election Commission issues notification for constitution of new assemblies in West Bengal, Assam, Keralam, Tamil Nadu and

இல்லை நான் குறுக்கால பூந்து ஓடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லேட் ஆகிடும், மற்றவங்களுக்கும் லேட் ஆகிடும், லேட்டாக மட்டுமா ஆகுன்னு கோபமாக அப்படி வந்து கொட்டும். இது எல்லாம் நடக்காத வகையில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த பாடல் உங்களுக்காக உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து அட்டகாசமான சூப்பரான ஒரு பாடல் வேற காத்துக்கிட்டு இருக்கேங்க. ஆகாயம் அப்படிங்கிற பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் முத்துக்குமார் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோட குரலில் இதோ தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் அமை சமதூலு.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒத்தையடி பாதையிலே அந்த பாடல் கனா படத்திலிருந்து கேட்டு முடிச்ச நேரம் 8:41 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ.

கேட்டுட்ருக்கீங்க அச்சனை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் அவர் ரெயின்போ. நாளேடுகளில் இன்று சில செய்திகள் உங்களுக்காக. தமிழ்நாட்டில் வரும் 8ஆம் தேதி நீலகிரி, திருப்பூர், மதுரை, தென்காசி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள செங்கல்பட்டு, தாம்பரம், வண்டலூர், கிண்டி உள்ளிட்ட 20 ரயில் நிலையங்களில் பயணிகள் வசதிக்காக புதிதாக வாகன நிறுத்துமிடங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. சுப முகூர்த்தம் வார இறுதி விடுமுறை நாட்களை ஒட்டி வரும் 8ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் 1765 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கோடைக்கால விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வில்லிவாக்கம் சிவன் கோயில் வடக்கு மாட வீதியில் உள்ள சென்னை நடுநிலைப் பள்ளியில் சிறுவர்களுக்கான கலை பயிற்சி முகாம் துவங்கியுள்ளது. இந்த முகாம் இம்மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், முகாமில் பயிற்சி பெற விரும்புவோர் நேரடியாக வந்து பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி கிடைக்கக்கூடிய பயனுள்ள தகவல்களை, பயனுள்ள செய்திகளை வந்து உன்னிப்பாக கவனிச்சு அதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல், கோடி அருவி கொட்டுதே அடிய மேல. அந்த பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து சீன் ரோல்டன் இசையமைப்பில், யுகபாரதி வரிகளில் பிரதீப் குமார் மற்றும் நித்யஸ்ரீ இணைந்த பாடிய அந்த பாடல் இதோ உங்களோடு தழுவ வருகிறதுங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூள்.

0: 102.4 இங்க எல்லாமே தூள்.
1: அலுவல் பணிக்கு அவசர அவசரமா போய்கிட்டு இருக்கீங்களா? அப்படி எல்லாம் போகப்படாது. சாலை விதிமுறைகள் கடைபிடிச்சு ரொம்ப பாதுகாப்பா பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். நேரம் 8:47 ஆயிட்டு இருக்கு. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. உங்களோட நான் உங்க அன்பு சகோ சங்கர் பிரியன் பேசிட்டு இருக்கேன். மார்னிங் டைம் வேற ஒண்ணும் இல்ல. மிக முக்கியமா வந்து சாப்பிடுற விஷயம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா காலை உணவு அவசியமா சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு இடைவெளி, நைட்டு தூங்க ஆரம்பிச்சு காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ள எவ்வளோ பெரிய டைம் அது. அந்த பெரிய இடைவெளிக்கு பிறகு வந்து அவசியம் சாப்பிடணும். அப்போதான் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் அத்தனையுமே வந்து ஒரு சூப்பராக செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி தான் நம்ம இந்த நாள் முழுக்க ஓடுற ஓட்டத்துக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க காலையில் ஸ்கிப் பண்ணிட்டு நான் மதியானம் பார்த்துக்கிறேன், இல்லை டைமே கிடையாதுங்க உட்கார்றது கூட நேரில் என்ன தச்சோறு தனி சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வாழ்க்கையே சோறு தண்ணி சாப்பிட்றதுக்காக தாங்க, வேற என்ன. இதெல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சாப்பிட்ருங்க, ரொம்ப சாலை பாதுகாப்போடு பயணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அடுத்த பாடல் உங்களுக்காக மான்ஸ்டர் திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்குங்க. தீரா காதல் அப்படிங்கிற பாடல், ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைப்பில், கார்த்திக் நேதா வரிகளில், சத்யபிரகாஷ் குரலில் இந்த பாடல் உங்களுக்காக. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சம்மதுளே.

0: 101.4 இங்க எல்லாமே தோழி.
1: நேரம் 8:53 கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ. எஸ், அட்டகாசமான பாடல்கள், ரொம்ப இதமான பாடல்கள் கேட்டு அப்படி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை வெள்ளை பூக்கள் திரைப்படத்திலிருந்து வர காத்துட்டு இருங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே சமதூடு. மீண்டும் நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரேன் 10 மணிக்கு உங்களோட இணைய காத்துட்டு இருக்கேன்.

0: நல்ல சொற்கள் செவியுமேற்றுக் கொள்ளும்.
1: தூசியில்லா காற்றை நாசியேற்றுக் கொள்ளும். பாசமில்லா சொற்கள் செவியுமேற்றுக் கொள்ளும்.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்

கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற உள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

நேரம் 9:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஷோ ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்ல அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பரான பாட்டுலாம் உங்களுக்காக வரிசையா பிளேலிஸ்ட்ல எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறது நான் உங்க ஆர்ஜே கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் முதல் படலாம் என்ன பாட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல போகிறாய் அப்படிங்கிற படத்துலேருந்து நீதான் அடி அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டேன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

மிர்வின் சாலமனோட வாய்ஸில், பிரகாஷ் ஃப்ரான்சிஸோட லிரிக்ஸில், விவேக் மிர்வினோட மியூசிக்கில் பாட்டு கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:08.

91.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 9:08 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப்ல அடுத்ததா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடாவர் படத்துல இருந்து உன் பார்வை அப்படிங்கிற பாட்டு, ரஞ்சன் ராஜ் பிரதீப் குமார் சைந்தவி சேர்ந்து பண்ண பாட்டு, ரஞ்சன் ராஜோட மியூசிக்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ ரெயின்போ 91.4 இங்க எல்லாமே சமதூள்.

101.4 இங்க எல்லாமே தூளு. சீதாராமம் படத்துலேருந்து கண்ணுக்குள்ளே அப்படிங்கிற பாட்டு, ஹரிச்சரன் சிந்தூரி சேர்ந்து பாடின பாட்டு, மதன் கார்கியோட வரிகளில், விஷால் சந்திரசேகரோட மியூசிக்கில் பாட்டு கேட்டு முடிக்கும்பொழுது நேரம் 9:18 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டிருக்கீங்க ரெயின்போ ரேப். ரெயின்போ ரேப்பில் அடுத்ததாக வலிமை படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

0: கேமரா ரோலிங் ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய் கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 9:24 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்ருக்கோம். ரெயின்போ ரேப்பில் தொடர்ந்து சூப்பரான பாடலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதேஷ்யாம் அப்படிங்கிற படத்துலேருந்து உன்னாலே உன்னாலே அப்படிங்கிற பாட்டு. அனுராக் குல்கர்னி, ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடின பாட்டு. கார்கியோட லிரிக்ஸில் ஜஸ்டின் பிரபாகனோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

மெலக்கார திரைப்படத்திலேருந்து அம்மாடி உன் அழகு சமதூள் அப்படிங்கிற பாட்டு சத்யபிரகாஷோட வாய்ஸில், யுகபாரதியோட லிரிக்ஸில், இமானோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 9:33 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயக்கம் என்ன படத்துலேருந்து பிரி தேடும் இறைவிலை அப்படிங்கிற பாட்டு, ஜிவி பிரகாஷ் அண்ட் சவை சைந்தவி சேர்ந்து பண்ண பாட்டு, தனுஷோட லிரிக்ஸில், ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 103.4, இங்கே எல்லாமே சமதூள்.

என்ன மாதிரி ஒரு பாட்டில் எப்போ கேட்டாலும் ச்சா எப்படி எழுதுனாங்க எப்படி பாடினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு. ஒரு அழுகிற குழந்தைய வந்து ஒரு அம்மா அழகாதரா தம்பி அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு பாட்டு, அப்படியே புல்லரிக்குது கேட்கும்போது. ரெயின்போ ஆப் கேட்டுட்ருக்கோம். 9:40 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்காரத்தை படத்துலேருந்து உன் விழிகளில் அப்படிங்கிற பாட்டு. அனிருத் அண்ட் சுனிதி சௌகான் சேர்ந்து பாடின பாட்டு. ஆடி ராஜாவோட லிரிக்ஸில், அனிருத்தோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

ஆர்வமலை படத்திலேருந்து எப்படி வந்தாயோ அப்படிங்கிற பாட்டு, சின்மயி அண்ட் ஆனந்த் அரவிந்தாட்சன் சேர்ந்து பாடின பாட்டு, விக்னேஷ் ராமகிருஷ்ணாவோட லிரிக்ஸில், சிந்து குமாரோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:48 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தாங்கிட்டுருக்கோம். ரெயின்போ ரேப்பில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருமன் படத்துலேருந்து மதுர வீரன் அப்படிங்கிற பாட்டு, யுவன் சங்கர் ராஜா அண்ட் அதித்தி சங்கர் சேர்ந்து பாடின பாட்டு, ராஜமுருகன் லிரிக்ஸில், யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செமதூள்.

0: மாறினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 9:53 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 நீங்க கேட்டிருக்கீங்க ரெயின்போ ரேப். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சூப்பரான வரிசையான சூப்பரான பாடலாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்ததாக 10 மணிக்கு எட்ஸிட் கோல் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அஜய் கவிதா. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 படத்துக்காக நான் உன் அழகினிலே அப்படிங்கிற பாட்டு, அஜித் சிங் சின்மை சேர்ந்து பாடின பாட்டு, மதன் காரிக்கியோட லிரிக்ஸில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இங்கிலாந்து கருவூல தலைவர் ரேஷல் ரீவ்ஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. மேற்குவங்க தேர்தலில் தோல்வியடைந்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து தாம் விலகப்போவதில்லை என்று கூறியுள்ளாா்.

மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மியான்மரில் கடலோர பாதுகாப்பை மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை கப்பல் சுனைனா யாங்கோன் துறைமுகம் சென்றடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இதமான காலை நேர வணக்கம். நேரம் சரியாக 10:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. மீண்டும் உங்களோட நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: அஜய் கவிதா தான் இணைஞ்சிருக்கோம்.
0: எஸ் கவிதாவோட நான் தான் இணைஞ்சிருக்கேன். கண்டினியூஸா கவிதா கடந்த ஒரு மணி நேரம் இப்போ ஒரு மணி நேரம் டிராவல் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நடுவில் நான் கொஞ்சம் பூந்து உள்ள வந்திருக்கேன். நிகழ்ச்சியில் வந்து ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு சூப்பரான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக வழங்குவதற்காகவே இந்த ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லும்போது, கவிதா நீங்க சொல்லுங்க, சாப்பிட்டு முடிச்சிங்களா?
1: நல்லா சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நல்லா சாப்பிட்டு வந்தாச்சுங்க. தெம்பா இருக்கிறமில்ல, உற்சாகமா இருக்கிறமில்ல, பேச்சு எப்படி இருக்கு, வீச்சா இருக்கு?
1: தெரியுது தெரியுது, அப்படியே ஃபயர் பறக்குது.
0: ஓகே, நாம சாப்பிட்டோமா அப்படின்றத நம்ம எதுக்கு கிராஸ் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே போல மத்தவங்களும் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்றத நம்ம உணர்த்தக்கூடிய வகையில தான்
1: நம்ம இந்த பாயிண்ட் இங்க சொல்லவே வரோம்.
0: எஸ், ஏன்னா நிறைய குறிப்பா வந்து பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து ஒரு 40 வயது கடந்த பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறவங்களோ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டு வேலை இன்னும் முடியலப்பா, இது எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கு. காலையில சாப்பிட்டு ஏன் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு ஒரு 11-12 தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க.
1: அப்படியே சொல்லிட்டு 1-2 மணின்னு போயிடும், வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களா, சாப்பிட மாட்டாங்க. இன்னும் 2 வேலை இருக்கா, ஏதாச்சும் பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க.
0: இப்படி போன என்னென்ன பாதிப்புகள் வரும், விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லி தெரியல, மருத்துவர்கள் எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1008 வேலைகள் நம்ம வந்து சாப்பிட்டு கரெக்ட் டைமுக்கு ஒரு 8-9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைகளை பார்ப்போம். ஓகே, அவள் வருவாள திரைப்படத்தில் இருந்து சமையான ஒரு பாட்டுங்க இது, காதலின் சங்கீதம். இந்த பாட்டு கேக்குறதுக்கே அப்படி ஒரு தனி ஃபீல் வேணும் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்புல, பழனி பாரதி வரிகள்ல, ஜெயச்சந்திரன் குரல்ல இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: எல்லாமே சமதோலு.

0: செம்மையான பாட்டுங்க, செம்மையான லிரிக்ங்க, காதலின் சங்கீதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலுக்குள்ளே இருக்கக்கூடிய அல்லது இது கணவன் மனைவிக்குள்ள ஆணும் பெண்ணுக்கும் இடையில இந்த அன்பு பாசம் நேசம் அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் எப்படி இருக்கும், அதை எப்படி கடந்து போகணும், எல்லா உறவுகளும் தங்களுடைய பொறுப்புகளை எப்படி செய்யணும், உறவுகளை எப்படி இணைச்சி வச்சுக்கணும் பிணைச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை கரைச்சி கொடுத்த ஒரு விஷயம் இது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னா ஆண் பாதி பெண்ணும் பாதி ரெண்டும் சேர்ந்தது ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து சரிசமமான ஒரு சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய அத்தனையுமே அடங்கிய ஒரு அற்புதமான பாடல். நீங்க எப்படி சொல்றீங்க கவிதா?
1: அதே கேட்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி எப்படி இப்பெல்லாம் யோசிச்சு எதிர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு.
0: அதில் வந்து நிறைய விஷயமும் இருக்குது. இந்த பழமை அப்படிங்கிறது பழமைவாதம் பழமை அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய வந்து நல்லதும் இருக்குது அது தீமையாக இருக்கிறதும் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு பாடலாகவும் இதுக்கு நிறைய வந்து, அதாவது ஒரு பெண்ணை மட்டுப்படுத்துகிற ஒரு ஆணை மட்டுப்படுத்துகிற அந்த பழமைவாதம் தவறு, ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற அந்த பழமை வாதம் இருந்துச்சுன்னா அது சரி அப்படின்னு எந்த இடத்துல எதை எடுத்துக்கணும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவன் சொன்ன வாக்கு மாதிரி இந்த பாடலில் அற்புதமாக அமைஞ்சிருந்தது. இன்னொரு வாட்டி கேட்கலாமா தோணுச்சு, இன்னொரு நினைக்கிறேன் தேவாவோட இசையமைப்பில் ஹரிஹரன் சித்ரா பாடி இருக்கிற பாடல் காதலே நிம்மதி திரைப்படம் உங்களுக்காக தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமந்தோலே.

0: 91.4 இங்க எல்லாமே தோணி.
1: அவங்கவுங்க வாழ்க்கையில் நிம்மதி எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நிம்மதி அப்படின்னு தேடி அழுதுகிட்டு இருக்காங்க. பட் இந்த பாட்டில் வந்து காதலே நிம்மதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. ஒரு 30 வயசு கடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்களா, கடன் இல்லாமல் வாழ்க்கை தான் நிம்மதிங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒவ்வொரு நிம்மதி சார்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் பர்டிகுலர் பீரியட், அது ஒரு காலங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பள்ளி பருவத்தை கடந்த கல்லூரி பருவம் அப்படின்னு வரும்போது காதலே நிம்மதி அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாரும் கடந்த வந்த விஷயம் தானே, அதை பற்றி சொல்கிறதுக்குன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்லுங்க?
2: ஆமாம், கல்லூரி படிக்கும்போது அப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு தான் வாழ்க்கை ஒரு அடியா கொடுக்கும்போது ஐயோ இதெல்லாம் நிம்மதி இல்லைங்க அப்படின்னு
1: தோணும். கல்லூரி வாழ்க்கை வந்து ஒரு குளம் குட்டை மாதிரி இருந்துச்சு, அழகா நீச்சல் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன். அதை தாண்டி திருமண வாழ்க்கைக்குள்ள அப்படின்னு வந்து கடல் மாதிரி இருக்கடா, எப்படா நீந்தி கிடப்பேன் அப்படிங்கிற மாதிரி.
2: ஆமா, கல்லூரி படிச்சு முடிங்க, ஸ்கூல் படிச்சு முடிங்க, உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படிம்பாங்க. காலேஜ் படிச்சு முடிச்சா வாழ்க்கை மாறிடும்பாங்க. அடங்கோயால
1: நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, அது வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம மனம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா, நம்ம நல்லதே நினைச்சோம்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு அர்த்தம்
2: இருக்கும்.
1: சூப்பருங்க, சூப்பருங்க, அழகா பேசிக்கிட்டு இருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற நேரம் 10:18 தாண்டி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நேரத்தை கையிலே பிடிக்க முடியல,
2: பிடிங்க.
1: அடுத்த பாடல் உங்களுக்காக மரகத நாணயம் திரைப்படத்திலிருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன். பிரதீப் குமார் பாடியிருக்கிற பாடல் தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ எஃப்எம்
2: 101.4 இங்க எல்லாம் மேசம் வந்து உள்ளே.

0: அன்பு சகோ சங்கர் பிரியன் மற்றும்
1: அஜய் கவிதா தான் சேர்ந்து இணைந்திருக்கோம்.
0: கவிதா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒத்த ரோசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒத்த ரோசா எனக்கு தான் என்னோடது தான் அப்படின்னு சொல்றதை விட அதுல கிடைக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி விட அந்த ஒத்த ரோசா எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்க்கு இருக்கு பாருங்க, அதுதாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செம்ம அழகியலான ஒரு விஷயமா இருக்கும். அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஒத்த ரோசாவை அப்படியே லைட்டாக பார்க்கறது, தூரமாக இருந்து பார்க்கறது, முழுசாக பார்க்க முடியாமல் தவிக்கிறது, பார்த்தா என்ன அந்த ரோசா கோச்சிக்குமா அப்படின்னு நினைக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதுதாங்க, அது கிடைச்சிட்டா கிடைக்கிற சந்தோஷம் சந்தோஷ் நாராயணன் இசையமைப்புல யுகபாரதி வரிகள்ல ஆர் ஆர் பாடி இருக்கிற பாடல் இது உங்களுடைய தொடர்ந்து கிழக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமதோலே.

0: இந்த பீட் எப்படி இருக்கு, ஹார்ட் பீட் அப்படி துடிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் 10:29 நிமிடம் ஆயிட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கீங்க கேட் செட் கோ. அடுத்த பாட்டு அதே மாதிரி தான், அங்கே செம்மையான ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை இப்போ சொல்ல மாட்டேன். அதுக்கு முன்னாடி கவிதா, இது இந்த உலகத்துக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, என்ன கவிதா சொல்றீங்க?
1: இல்லை, இந்த லாஸ்டாக ஒரு குக்கு படத்துலேருந்து ஒரு பாட்டு, போன பாட்டு போச்சு இல்லை, அந்த பாட்டில் ஒரு லைன்ஸ் வரும், அதில் எல்லா லைன்ஸுமே சூப்பராக இருக்கும், ஆனால் அதில் ஒரு முக்கியமான லைன்ஸ் இருக்கு. பெத்தவளும் கட்டிக்கிற புடவை வாசம், அதை ஒத்தது தான் பெண்ணவெளியின் அழகு நேசம் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களோட நேசத்தை வந்து எதோட கம்பேர் பண்ண, இதை விட ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மாவோட புடவை வாசங்கிறது வந்து தனி ஸ்பெஷலு. அது வந்து அதே மாதிரி அவங்க அப்பாவோட வாசம் அப்படிங்கறதும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பா வந்து கடை வச்சிருக்காங்க, மளிகை கடை வச்சிருக்காங்க. அவங்க வந்து எப்ப வந்தாலும் அவங்களை வந்து அந்த மளிகை கடையில இருந்து ஒரு அவங்க உடம்புல அந்த வாசம்
0: அப்படியே கடத்தி வரப்படும்.
1: ஆமா, அது அந்த வாசம் வர்றப்போ ஐயோ வார்த்தை வந்து முட்டுதே சொல்ல முடியல. அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் அந்த அந்த வாசத்தை வந்து வேற எந்த ஒரு சென்ட் அடிச்சானா எந்த ஒரு பூலையுமே வந்து அந்த வாசத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல்.
0: சூப்பர் சூப்பர், கண்டிப்பாக இது எல்லாருக்குமே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதல் முதல்ல நம்ம வந்து அணைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு உறவு அப்படின்னா தாய். நம்ம பிறந்ததுலேருந்து தாயோட மார்பு மேலத்தை நம்ம போட்டு அப்படியே தட்டி எடுப்பாங்க. அங்கிருந்து நுகர்கிற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம உயிரோட என்றைக்குமே கடத்தி வரக்கூடிய ஒரு பிணைக்க முடியாத, அதாவது என்ன சொல்றது, பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்,
1: ஆமாம்,
0: ரைட். ஏற்கனவே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன அந்த பாட்டு லப்பர் பந்து படத்துலேருந்து வர காத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு பாடல், சில்லாஞ்சினிக்கியே அந்த பாடல் தான். சீன் ரோல்டன் இசையமைப்பில், மோகன்ராஜன் வரிகளில், பிரதீப் குமார் அண்ட் கே சிவாங்கி இணைந்த பாடிய அந்த பாடல் இதோ உங்களோட. தொடர்ந்து கிழங்கு ரெயின்போ FM 101.4.
1: இங்கே எல்லாமே சம்மந்தம் இல்லை.

0: அப்படின்னால இனி எல்லாமே தூளு.
1: லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து ஜில்லாஞ்சுருக்கிய அப்படிங்கிற பாடலை கேட்டு முடிச்சு நேரம் 10:35 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ்பெஷலி இந்த படத்தை அப்படி பார்க்கும் போதும் சரி, இந்த பாடலை கேட்கும் போதும் சரி, அந்த கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து செம்மையா இருக்கும். அது இல்லாம அந்த கிரிக்கெட்னாவே நண்பர்களோட சேர்ந்து விளையாடுற எந்த விளையாடுற மாதிரி பயங்கர கொண்டாட மாதிரி இருந்துச்சு. அதுல குறிப்பா இந்த கிரிக்கெட் அப்படின்னா நமக்கு ஒரு தனிச்சகம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு எப்படி?
2: அதேதான், சின்ன வயசுலேருந்து, அதாவது இப்போ நேற்று கிடையாது, சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு கிரிக்கெட்னா அப்படி ஒரு பைத்திய மாதிரி. நான் வந்து
1: 2nd century
2: அப்படியும் வச்சுக்கலாம் நானுமே வந்து விளையாண்ட இதெல்லாம் இருக்கேன். இந்த பாட்டை கேட்கும் போது அம்பையரே இல்லாம ஆல் அவுட் ஆன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, நாங்க விளையாடும் போது நாங்க யாருமே அம்பையர் இருக்க மாட்டாங்க, நாங்க வந்து சுத்தி உள்ள பசங்களை சேர்த்தானே விளையாடுறோம். அதே மாதிரி இந்த தென்னமட்டை எடுத்து வச்சு விளையாடுறது, அதுக்கப்புறம் இந்த வெறுகுன்னு பொறிக்கிட்டு வந்து வச்சிருக்கிற அந்த சட்டம், அந்த அடுப்பு அரிக்கிற வச்சிருக்க சட்டம்னு சொல்லுவாங்க, மரச்சட்டம்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு வந்து பேட்டு மாதிரி செதுக்கி அதை வச்சு விளையாண்ட காலம் எல்லாம் இருக்கு. அது வீட்டு வேலை எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி எடுத்துட்டு போய் அடுப்புல வச்சுட்டாங்க. அதுவும் அந்த பிடிக்கிற இடத்த வச்சுட்டாங்க. நான் அதுல இருந்து அழுத அழுகையில, ஐயோ வேணாசாமி நான் புதுசா உனக்கு வந்து நான்

0: பேட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஓஞ்சினேன். அந்த அளவுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும்.
1: சூப்பருங்க, நீங்கள் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியவங்க இங்கே இருக்கிறீங்க, சூப்பர். இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான், இது வேற வேறு ஜோனர் அப்படின்னு சொல்கிறாங்க.
0: ஆமாம், அப்போ நம்ம வாய்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்களே, இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு இந்த மைக்கு தானே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு.
1: சூப்பருங்க, சூப்பருங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக பைசன் காலமாடன் திரைப்படம் செம்மையான ஒரு பாடல் வர காத்துக்கிட்டு இருக்கேன். நிவாஸ் கே பிரசன் இசையமைப்பில், மாரி செல்வராஜ் வரிகள், சத்யன் மகாலிங்கம் குரல்ல இந்த பாடல். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்க எல்லாமே
0: சமதோலே.

0: தென்னாடு தேசத்துல வாழும் கூட்டம், அடடா இது கூட செம்மையான ஒரு ஃபீலான ஒரு பாட்டுங்க இது. அப்படி நான் ஃபீல் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேரம் 10:42 நிமிடத்துக்கு கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. செம்மையான சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். கவிதா, அடுத்த பாடல் எப்படிப்பட்ட பாடலாக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
1: வரிசையாக வந்து புது பாட்டாக கேட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அடுத்ததாகவும் அந்த மாதிரி பாட்டை தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: இல்லை, கொஞ்சம் பின்னால் போவோம். ரைட்டு, உங்களுக்காக அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினந்தோறும் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துலேருந்து வரை காத்துட்டு இருங்க. இந்த பாடலுக்கான இசையமைப்பு ஓவியன், வரிகள் ஓவியன், குரல்கள் வந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஷனாய் பலேஷ்.
1: ஓகே,
0: எங்களோட குரல்கள் இந்த பாடல் தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ FM 101.4
1: எங்க எல்லாமே சமந்து உள்ள

0: வானம் நீதானா நிலவும் நீதானா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. அடுத்த பாடல் வந்து அன்புள்ள காதலுக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்துல இருந்து வர காத்துட்டு இருங்க. தேவாவோட இசையமைப்புல கவி ரவி வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல இந்த பாடல் தொடர்ந்து கேளுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே சமதுல்லே.

0: மண்ணில் மழை விழாத வரைக்கும் கண்ணில் பசுமை வந்து காணாது அப்படிங்கிற மாதிரி லிரிக்ஸ் வந்து இந்த பாட்டில் வந்துச்சு. ஸோ சொல்ல போனால் இப்போ வந்து ஐயோ மழையை குடுறா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு பைப்பை தருதா தண்ணி வரலைங்க, சுடு தண்ணி தான் வருது. அதுவும் வந்து குளிக்கணும்னு நினச்சா காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு குளித்தா மட்டும்தான் உண்டு போல இருக்குது. இல்லைன்னா சாயந்தரம் நைட்டு தான் குளிக்கணும்னு நினைக்கிறேன். மத்தியான ஷிஃப்ட் போகிறவங்க நிலமை நினச்சா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.
1: எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நாங்கள் குளிச்சா தானே அப்படிங்கிற மாதிரி தாடா கவிச்சிட்டு போயிட்டே
0: இருக்கும். உண்மையே சொல்லிட்டீங்களா சங்கர்?
1: நான் சொல்லல, அப்படின்னு தாடா கவிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல வரேன்.
0: சமாளிச்சிட்டீங்க.
1: ரைட் ரைட் ரைட் ரைட். செம்மையான ஒரு பாடசாலை வந்துட்டு

0: 10:53 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க எச்.எம். ரெயின்போ 101.4ல கெட்ஸ் இட் கோ. சோகங்கள் எதுக்கு தள்ளி வை அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பரான ஒரு பாட்டு அது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 80s 90s அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு சோகன்னு வந்துட்டா போதும், ஐயோ ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருஷம் 10 வருஷம் எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, ஏய் என்ன எதுக்குங்க இப்படி என்னங்க பண்றீங்க நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
1: நாடி வளர்த்து வளர்த்து
0: பட் இன்னைக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. கடந்து போகிற பக்குவத்தை வந்து இன்னைக்கு அதிகமாக வளர்த்து வச்சிருக்கிறாங்க. தன்னம்பிக்கை அதிகமாக பிறந்திருக்கு, நம்பிக்கை காட்டிலும் தன்னம்பிக்கை வந்து அதிகமாக பிறந்திருக்கு. தங்களை தாங்களே வழி நடத்திக் கொள்கிறார்கள், தங்களுடைய கண்ணீரை தாங்களே துடைத்துக் கொள்கிறார்கள், தங்களுடைய ஆறுதலை அவர்களே கிட்டத்தட்ட அந்த ஒரு மணி நேரம் வந்து ஃபேன்டாஸ்டிக்கான மெலோடியான சாங்ஸ், ரொம்ப அழகான சாங்ஸ், நாங்கள் நிறைய ஒத்தரோசாவெல்லாம் வச்சு நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம், சூப்பராக இருந்திருக்கும் நினைக்கிறேன், நீங்களும் ரசிச்சு கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா கண்களின் வார்த்தைகள் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் முத்துலிங்கம் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடியிருக்கிறாங்க. இதோட மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து பேசும் முறை தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன்.
1: சங்கர் பிரியன் மட்டும் தான் கிளம்புறாரு, நான் வந்து உங்களோட கண்டினியூ பண்ண போறேன்.
0: எஸ் தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ FM 101.4,
1: இங்க எல்லாமே சமந்தூலு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லாம்வுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். வியட்நாம் அதிபருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்புகள் குறித்து தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை எவ்வித சமரசமுமின்றி ஒடுக்குமாறு தேர்தல் ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு உத்தரவிட்டுள்ளது. பள்ளி மேலாண்மை குழு விதிமுறைகளை புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிடுகிறார். IS தீவிரவாத அமைப்புடன் இணைந்து தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க கட்சி மேலிடம் அதிகாரம் அளித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் BJP அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1840 ரூபாய் அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ்

போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. சர்வதேச பேட்மிண்டன் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னட்டி ஹூடா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஷோ உங்களுடன் ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போவுக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு சூப்பரான பாட்டெல்லாம் வரிசையா பிளே பண்ண உங்களுக்காக வந்திருக்கிறது நான் கவிதா. நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் என்ன பாட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரமான ரோஜாவே அப்படிங்கிற படத்திலிருந்து தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு அப்படிங்கிற பாட்டு, கே ஜே யேசுதாஸ் அண்ட் ஜானகி சேர்ந்து பாடின பாட்டு, வாலியோட வரிகளில் இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

தளபதி படத்திலிருந்து காட்டுக்குயில் மனசுக்குள்ள அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் கே ஜே யேசுதா சேர்ந்து பாடின பாட்டு இளையராஜோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 11:15 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ஃபோன் 101.4 உங்களுடன் ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போவில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து கண்ணம்மா காதல் எனும் கவிதை சொல்லடி அப்படிங்கிற பாட்டு இளையராஜா அண்ட் எஸ் ஜானகி சேர்ந்து பண்ண பாட்டு இளையராஜாவோட மியூசிக்கில் இளையராஜாவோட வரிகளில் வந்துட்டு இருக்கே கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ ஃபோன் 101.4 இங்கே எல்லாமே சமதுவோம்.

கேஜே யேசுதாஸோட வாய்ஸில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட மியூசிக்கில், இதயம் படத்துலேருந்து பொட்டு வைத்த ஒரு வட்டனிலா அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிக்கும் போது நேரம் 11:26 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களோட ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஜமான் படத்துலேருந்து ஒரு பாட்டு போடலான்னு பிளானுங்க. ஆலப்போல் வேலைப்போல் அப்படிங்கிற பாட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் அண்ட் சித்ராவோட வாய்ஸில், ஆர் வி உதயகுமாரோட லிரிக்ஸில், இளையராஜாவோட மியூசிக்கில் பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

கற்பூர முல்லை படத்துக்காக பூங்காவியம் அப்படிங்கிற பாட்டு, கேஜே இயேசுதாஸ் அண்ட் பி சுஷீலா அண்டு சித்ரா மூணு பேர் சேர்ந்து பாடின பாட்டு. வாலியோட வரிகளில் இளையராஜோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 11:36 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ. அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரண்மனை கிளி படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ராசாவே உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற பாட்டு, ஜானகியோட வாய்ஸில் வாலியோட லிரிக்ஸில் இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்கு. கேடி இணைந்திருங்கள்.

வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்த தத்துவத்தையும் சொல்கிற மாதிரியான பாட்டு வாலியோட வரிகளில் மறுபடியும் அப்படிங்கிற படத்துலேருந்து நலம் வாழ என்னாலும் அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிக்கும்போது நேரம் 11:47 ஆகிட்டுருக்கு. இதில் நிறைய லைன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நிறைய லைன்ஸ் நல்லாயிருக்கும், அதில் வந்து எல்லா லைனுமே வந்து வாழ்க்கைக்கு தேவையானன்னு சொல்லிட்டேன். அதில் ஒரு லைன் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, நம்ம விரலாகவே இருந்தாலும் நம்ம நகங்களாகவே இருந்தாலும் அது விரலை தாண்டி வளரும்போது நம்ம வெட்டி தான் ஆகணும், ஏன்னா அது இல்லைன்னா நம்மளுக்கே வந்து காயத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ இந்த வாசல் மூடிட்டாங்க அப்படின்னா இன்னொரு வாசல் திறப்பாங்க அப்படிங்கிறத வந்து வாலி வந்து சூப்பராக வந்து எழுதியிருப்பாரு. உங்களோட ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததான் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ராகம் படத்துலேருந்து மாலை சூடும் அப்படிங்கிற பாட்டு. சித்ராவோட வயசில், கண்மணி சுப்போட லிரிக்ஸில், இளையராஜோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமந்தூள்.

நேரம் 11:53 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களுடன் ரெயின்போ புரிஞ்சிச்சுல ஷோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ சூப்பரான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியோட நான் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிவிட்டு

கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ உங்களோட ரெயின்போவோட நிறைவு பாடலா என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே என் ராசாதான் அப்படிங்கிற படத்துலேருந்து வீணுக்கு வீணக்குஞ்சு அப்படிங்கிற பாட்டு இளையராஜாவோட வாய்ஸில் எம் ஜெயதேவனோட வரிகளில் இளையராஜாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து உங்களை வந்து ஒரு மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. ஸோ பாட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்கள், தொடர்ந்து எழுந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: ஆக்ஷன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய், கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ரெயின்போ கேட்கலையா?
2: நேரம் 12 மணி. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சிகளுக்காக 2015 இந்திய அரசால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிரதான் மந்திரி முத்ரா திட்டம். இது குறுந்தொழில் மேம்பாட்டு மற்றும் மறு நிதி நிறுவனம் மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. நிதி ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் சொந்த நிறுவனத்தை நிறுவ முடியாமல் தவிக்கும் நபர்கள் தங்களின் இலக்கை அடைய உதவுவதே இந்த திட்டத்தின் முதன்மையான குறிக்கோள். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் அல்லாத வேளாண் தொழில் சாராத நிறுவனங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை வழங்குவதற்காக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வணிக வங்கிகள், பிராந்திய கிராமப்புற வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் முத்ரா கடன்களை வழங்குகின்றன. முத்ரா திட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சிசு, கிஷோர், தருண். சிசு திட்டம் மூலமாக 50,000 வரையிலும், கிஷோர் திட்டம் மூலமாக 50,000 முதல் 5 லட்சம் வரையிலும், தருண் திட்டம் மூலமாக 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலும் கடனுதவி பெறலாம். விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு இத்திட்டத்தில் கடன் கிடையாது. இந்த கடனுக்காக எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் விண்ணப்பிக்க முடியாது. கல்வி கடன், தனிநபர் கடன், தனிநபர் வாகன கடன் போன்றவற்றையும் இத்திட்டத்தின் மூலம் பெற முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் எவை என்று பார்ப்போம். கடன் வாங்குபவர் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வங்கியில் கடன் செலுத்தாதவராக இருக்கக்கூடாது. வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் போன்றவற்றுள் ஏதேனும் ஒரு அடையாளச் சான்று, தொலைபேசி ரசீது, மின்சார கட்டண ரசீது, வீட்டு வரி ரசீது உட்பட ஏதேனும் ஒரு இருப்பிடச் சான்று, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், இயந்திரம் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது, சப்ளையர் விவரங்கள், தொழிற்சாலை இருக்கும் இடம் மற்றும் லைசன்ஸ், 3 வருட இருப்பு நிலை, வரும்

வருமானவரி அறிக்கைகள் மற்றும் சுய மதிப்பீட்டு அறிக்கைகள், ஜாதி சான்றிதழ், இவை போன்ற தேவையான சான்றிதழ்களை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு www.mudra.org.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். நோடல் அதிகாரிகளின் பெயர், முகவரி, தொடர்பு எண்கள் அனைத்துமே இணையதளத்தில் உள்ளது. இத்திட்டத்தில் எந்தவித அரசு மானியமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு தொழில் கடன் திட்டம் மட்டுமே. இந்த கடனை பெற எந்த சொத்து பிணையும், அதாவது செக்யூரிட்டியோ அல்லது தனிநபர் ஜாமீனோ தேவையில்லை என்பதே இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். நீங்கள் வாங்கும் கடனை 5 வருடம் வரை திருப்பி செலுத்தலாம். நீங்கள் கடனை சரியாக திருப்பி செலுத்தும் பட்சத்தில் தொழில் நன்றாக நடக்கும் போது மேற்கொண்டு அதனை அபிவிருத்தி செய்து கொள்ளவும் வங்கிகள் தொடர்ந்து கடன் வழங்கும். ஏற்கனவே தொழில் நடத்துபோருக்கும் இக்கடன் திட்டம் உண்டு. ஆனால் அவர்களின் மீது எந்த வங்கியிலும் வாராக்கடன் அல்லது செக் ரிட்டர்ன் கணக்காக இருக்கக்கூடாது. முத்ரா கடன் கிடைத்தவுடன் பயனாளிக்கு அதற்கான முத்ரா அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையை மூலப்பொருட்கள் வாங்கும் போது கிரெடிட் கார்டு போல பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த கார்டு மூலமாக கடன் தொகையில் 10% அதிகபட்சம் ரூபாய் 10,000 வரை பயன்படுத்தலாம். நாட்டில் சொந்தமாக சிறு வணிகத்தை நிறுவ விரும்பும் எவரும் பிரதான் மந்திரி முத்ரா திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயன்பெறலாம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதான் மந்திரி முத்ரா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் 12:06 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்ருக்கிறீங்க. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பேச லோகேஷ் வந்தாச்சு. ஸோ பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய பாடல்கள் வந்து கேட்க போகிறீங்க. அண்ட் பெண்கள் மட்டும் இல்லை, மக்கள் எல்லாருமே நிறைய பாடல்கள் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நீங்கள் கேட்க போகிற பாடல் பிறந்த வீடா புகுந்த வீடா. அந்த திரைப்படத்தில் வந்து வீட்டுக்கு விளக்கு என தொடங்கும் பாடல் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: ஆக்சன்
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய் கட் கட் கட், யார் அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 12:11 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில பல பல பாடல்கள் உங்கள் மனதை வந்து அப்படியே வருடக்கூடிய பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டோம். அடுத்ததான் நீங்கள் கேட்க போகிற பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து வான்மதியை என தொடங்கும் பாடல். இந்த பாட்டை பாடினது எஸ் ஜானகி, வரிகள் கொடுத்தவர் வாலி, இசை கொடுத்தவர் இளையராஜா. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 12 மணி 21 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ் தான். அண்டு பெண்களை பற்றி நான் உழைப்பாளர்கள் தினத்தில் வந்து மிக சிறப்பாகவே சொல்லியிருந்தேன். என்னன்னா, உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீட்டில் வந்து எல்லா வேலையும் வந்து பெண்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாரத்தில் வந்து ஒரு 7 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7 நாளில் ஆண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா ஒரு நாளாவது விடுமுறை இருக்கும். விடுமுறையே இல்லாமல் வேலை செய்கிறது பெண்கள் மட்டும்தான் அப்படின்றத அழுத்த திருத்தமாக சொல்லியிருந்தேன். இப்பயும் அதுதான் பெண்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வேலைகள் செஞ்சுக்கிட்டு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் இதய நாயகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல் வா தென்றலே என தொடங்கும் பாடல். காளிதாசன் வரிகளில் தேவா இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 12:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள், உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் என்ன கேட்க போறீங்க அப்படின்னா, மதுமதி திரைப்படத்திலிருந்து ஓ மதுபாலா என தொடங்கும் பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், காளிதாசன் வரிகளில், தேவா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுதில்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகள், பொருளாதார, வர்த்தக ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக அதிபர் திரு டோ லாமுக்கு பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் அதிபர் திரு டோ லாம் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கூடுதலாக 4 நீதிபதிகளை நியமனம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 37 உயர்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த மத்திய அமைச்சரவை மேற்கொண்டுள்ள முடிவு நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களுக்கு விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 19 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படும் பல்தட ரயில்வே திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். 23,437 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் 6 முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுரா, நாக்டா, குண்டக்கல், பேடி, புர்க்வால், சீதாப்பூர் ஆகிய நகரங்கள் இத்திட்டத்தால் வளர்ச்சி

பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார கட்டமைப்பு வலுப்பெற்று வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் சுற்றுலாத்துறைக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறைகளை ஒடுக்க எவ்வித சமரசமும் இன்றி நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர்

0: மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர் மற்றும் மத்திய ஆயுதப்படையினருக்கு இது தொடர்பாக அவர் பிறப்பித்துள்ள உத்தரவில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்க முயல்வோர் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின் நடந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா புதிய அரசை அமைப்பது குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தை பரிசீலித்து முடிவெடுக்க உள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் அரசியல் சாசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து வாய்ப்புகளும் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். தாவேகா அறுதி பெரும்பான்மை பெறவில்லை எனினும் வெளியிலிருந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற இதர உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் அவரது கட்சி ஆட்சி அமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். முன்னதாக புதிய அரசுக்கான ஆதரவை சட்டப்பேரவைக் கூட்டத்தில் நிரூபிக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அரசமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குவஹாத்தியில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவிடம் தமது ராஜினாமா கடிதத்தை திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அளித்துள்ளார். முன்னதாக இன்று காலை அஸ்ஸாம் தலைமை தேர்தல் அதிகாரி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை முறைப்படி ஆளுநரிடம் அளித்துள்ளார். அம்மாநிலத்தில் மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சூரிநாம் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான பன்முக ஒத்துழைப்பு நீண்டகாலம் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். சூரிநாமின் வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக சூரிநாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கரை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு மெல்வின் பௌவா விமான நிலையத்தில் வரவேற்றார். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் ஆர் பி சௌத்ரியின் திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலங்கடந்து நிற்கும் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொத்தவரங்காய் சாகுபடியில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றன. ஆத்தூரை சுற்றியுள்ள வீரக்கல், வக்கம்பட்டி ஆகிய கிராமங்களில் பயிரிடப்பட்டுள்ள கொத்தவரை தற்பொழுது நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. கொத்தவரையில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளதால் சந்தையில் இதற்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. வெறும் 60 நாட்களில் பலன் தரும் இப்பயிரை குறைந்த பராமரிப்பில் சாகுபடி செய்ய முடிவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. தற்பொழுது திண்டுக்கல் உழவர் சந்தையில் கிலோ 40 ரூபாய்க்கு கொத்தவரையானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: இங்கிலாந்து கருவூலத்துறை தலைவர் ரேச்சல் ரேவியஸுடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது உலக அளவில் தற்போதைய பொருளாதார சூழல் மற்றும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் தொடர்புடைய பல்வேறு பொருளாதார விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உடனான பதற்றமான சூழலை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சண்டை நிறுத்தம் குறித்து விரைவில் உடன்பாடு எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் தற்காலிகமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்தை நிறுத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் இணைந்து உயிரி தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டின் பேரில் 3 பேருக்கு எதிராக தேசிய புலனாய்வு

முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக என்ஐஏ வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொது இடங்களில் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்த ஐஎஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அமைப்புடன் தொடர்புடைய ஹைதராபாத்தைச் சேர்ந்த சையத் அகமது முஹைதீன், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசாத் முகமது சுகேன் ஆகியோருக்கு எதிராக ஆயுதங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் அகமதாபாத் என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சோஹா சாதிக்கை வென்றார். இப்போட்டியில் காஷிஷ் பாட்டியா, லக்ஷ்மி ஸ்ரீ ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் அதிபர் திரு டோ லாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்த்தப்பட்டிருப்பது நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் புதிய அரசு அமைப்பதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 12:50 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள், உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களை கேட்டுட்ருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வள்ளி திரைப்படத்திலிருந்து என்னுள்ளே என்னுள்ளே என தொடங்கும் பாடல். ஸ்வர்ணலதா பாடிய பாடல், வாலி வரிகளில் இளையராஜா இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 12:55 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மணிக்குயில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:01 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் 60s 70s உங்களுக்கு பாட்டு போடுறதுக்காக வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவும் பொட்டும் படத்துலேருந்து பொன்னுண்டு அப்படிங்கிற பாட்டு. எல்லா ஈஸ்வரியோட வாய்ஸில் வாலியோட வரிகளை கோவர்தனமோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

பூ பொட்டும் படத்துக்காக முதல் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு பாட்டு டி எம் சவுந்தரராஜனோட வாய்ஸில் கோவர்தனோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 1:09 ஆகிட்டுருக்கு. அடுத்த பாட்டு பூம் பொட்டும் படத்துக்காக உலகமே உலகம் ஒளிமயமே அப்படிங்கிற பாட்டு பி சுஷீலாவோட வாய்ஸில் கண்ணதாசனோட லிரிக்ஸில் கோவர்தனமோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4, இங்கே எல்லாமே சமதூள்.

டிஎம் சவுந்தரராஜன் பி சுஷீலாவோட வாய்ஸில் கோவர்தனமோட மியூசிக்கில் பாட்டு கேட்டு முடிக்கும்போது 1:17 ஆகிட்ருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னா, பூம் பொட்டும் படத்துக்காக உன் அழகை கண்டு கொண்டாள் அப்படிங்கிற பாட்டு. பி வி ஸ்ரீனிவாஸோட வாய்ஸில், கண்ணதாசனோட வரிகளில், கோவர்தனமோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

உயர்ந்த மனிதன் படத்துக்காக வெள்ளி கிண்ணம் தான் தங்க கைகளில் அப்படிங்கிற பாட்டு டி எம் சவுந்தரராஜன் அண்ட் பி சுஷீலா அவங்களோட வாய்ஸில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 1:25 ஆயிட்டுருக்கு. திரைக்கானம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மனிதன் படத்துக்காக அத்தானின் முத்தங்கள் அத்தனையும் அப்படிங்கிற பாட்டு பி சுஷீலாவோட வாய்ஸில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டீங்க நேரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமத்துவல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

நேரம் 1:32 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ 93.4 திரைக்கானம் தான் கேட்டுட்ருக்கோம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மனிதன் படத்துக்காக என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற பாட்டு. டிஎம் சௌந்தரராஜன் பி சுஷிலா சேர்ந்து பாடின பாட்டு. வாலியோட வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டீங்க இந்த ரெயின்போ 93.4.

உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ.

0: Rainbow Eva Multiun Pulinale in the Ella Mesa Madule.
1: நேரம் 1:42 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி திரை கானம். திரை கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்த மனிதன் படத்துக்காக அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிற பாட்டு. டிஎம் சவுந்தரராஜன், மேஜர் சவுந்தரராஜன், சுந்தரராஜன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு. எம்எஸ் விஸ்வநாதனோட மியூசிக்கில் வந்துட்டு இருக்கு. கேட்டி இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூல்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே,
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே,

நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம். நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போ

நேரம் 1:52 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்டுருங்க திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் லாஸ்டாக புனர்ஜென்மம் படத்துக்காக நான் இல்லை என்றால் அப்படிங்கிற பாட்டு எஸ் ஜானகி அண்டு ஜானகியோட வாய்ஸில் கண்ணதாசனோட லிரிக்ஸில் கேட்டு முடிக்கும்பொழுது நேரம் 1:52 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்திருந்த கண்கள் படத்துக்காக வளர்ந்த கலை மறந்து விட்டால் அப்படிங்கிற பாட்டு. பிபி ஸ்ரீனிவாஸ் அண்ட் பி சுஷீலா சேர்ந்து பண்ண பாட்டு கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் அண்ட் ராமமூர்த்தியோட மியூசிக்கில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சம்மந்தம் உள்ளே.

நேரம் 1:56 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4. இவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க திரைகானம். ஆல்மோஸ்ட் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய பாடல்கள், சூப்பர் சூப்பரான பாடல்கள்லாம் 60s 70s கேட்டு முடிச்சிருந்தோம். ஸோ இந்த பாட்டோட, அதாவது நிறைவு பாட்டோட, உங்களை வந்து இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து பை பை சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் அஜய் கவிதா. நிறைவு பாடலாம் என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்யம்மா அப்படிங்கிற படத்துலேருந்து வாராயோ வெண்ணிலாமே வெண்ணிலாவே அப்படிங்கிற பாட்டு, ஏஎம் ராஜா அண்ட் பி லீலா அவங்களோட வாய்ஸில், டிஎன் ராமையா தாஸ் அவங்களோட லிரிக்ஸில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதம்.

0: Prime Minister Narendra Modi holds talks with President of Vietnam Tho Lam in New Delhi. Several MOUs exchanged in the fields of digital technology, rare earth and medical products regulations. Hectic parleys continue in Tamil Nadu among parties as TVK is set to stake claim for forming government despite lack of majority figure. Assam Chief Minister Hemanta Biswa Sarma tenders resignation, swearing in ceremony of the new government to take place after 11th of May. India and European Union launch joint initiative to strengthen EV battery recycling capacity. IMD forecasts heavy rainfall over Assam, Bihar, Kerala, Tamil Nadu and Puducherry today. And in IPL cricket, hosts Sunrisers Hyderabad to take on Punjab Kings this evening. And with that, we end the midday news.
1: தொடர்வது
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. முகமும் முகவரியுமாய் வானொலி. வானத்திலிருந்து ஒரு தேவதையின் குரலாய், காற்றின் அலைவரிசையில் நம் வீட்டின் அங்கமாய், 90 ஆண்டுகளை கடந்து இன்றும் கம்பீரமாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி வரலாற்றின் பக்கங்களில் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டியுள்ளது. போர்க்காலங்கள், பேரிடர்கள் என அனைத்தையும் கடந்து இன்னும் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வானொலியின் சிறப்பு பயணம் இதோ வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தனக்கு முகமும் முகவரியுமான வானொலியுடன் தான் பயணித்த அனுபவங்களை பகிர்கிறார் நீலகிரி மாவட்ட ஆவண புகைப்படக் கலைஞர் மதிமாறன் அவர்கள். வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷம்.
3: மகிழ்ச்சி மேடம்.
2: உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க சார்.
3: இந்த 90 வயது வானொலிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். 90 ஆண்டுகளில் வந்து அடியெடுத்து வைக்கிற வானொலிக்கு முதல் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் மதிமாறன். நான் ஒரு ஆவண புகைப்படக் கலைஞர். என்னோட வாழ்க்கை பயணம் வந்து பழங்குடிகளையும் பறவைகளையும் கூடவே பயணிக்கிறேன். 6 பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறையும் 200 பறவைகளோட வாழ்வியல் முறையும் ஆவணப்படுத்தி ஒரு ஆவண மையம் வச்சுருக்கேன். வர பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்கிட்ட கிடைச்ச தரவுகளை வந்து தந்து உதவி செஞ்சிட்ருக்கேன்.
2: ஒரு வித்தியாசமான துறையில் இருக்கீங்க. பொறுப்புள்ள ஒரு ஜாப்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய அனுபவங்கள், வானொலியோட உங்களோட கனெக்ஷன் என்ன?
3: முகமும் முகவரியும் தந்தது வானொலி தான் சொல்லலாம். என் வாழ்க்கையில் என் கூட வந்து ஒரு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போன ஒரு மிகச்சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். ஏன்னா நல்ல வார்த்தைகள் மட்டும் பேசுறது வானொலி மட்டும் தான் பேசும், நல்ல விஷயங்களை சொல்கிறது வானொலி மட்டும்தான் இருக்கும். பதட்டம் இல்லாமல் அன்பான விஷயங்களையும் அழகான தகவல்களையும் கொடுத்துட்ருக்கோம். எந்நேரமும் எந்த நேரத்துலனாலும் வானொலி கேட்கலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் எப்போதுமே வந்து நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச மிக சிறந்த நண்பன்னாக்கா வானொலி தான். என்னோடய முகமும் முகவரியும் வானொலி தான். அதில் வந்து சொல்கிறதுல இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா நன்றி, பாராட்டு, மன்னிப்பெல்லாம் வந்து உடனே கொடுக்கணும். இந்த நாளில் வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்தும் சொல்லிடுறோம், வானொலிக்கு நன்றியும் சொல்கிறோம். இன்னும் நிறைய கோடான கோடி வருஷம் வந்து நிறைய பேரோட குரலாக இருக்கணுன்றது வாழ்த்தும் சொல்கிறோம்.
2: நீங்கள் பேசும்போதே தெரியுது உங்கள் மனசோட ஆழத்துலேருந்து நீங்கள் பேசுகிறீங்க. அந்த உணர்வு பூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்க. அந்த உணர்வு பூர்வமாக அந்த பேச்சு வந்து உங்களோட வானொலியோட எவ்வளோ எமோஷ்னலாக நீங்கள் பாண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சிலேயே எனக்கு புரியுது. சொல்லுங்கள் சார், உங்களுடைய வானொலி பயணம், உங்களுடைய வானொலி மறக்க முடியாத அனுபவம்.
3: எங்கே பயணிக்கும் போதும் என் கூட வந்து பயணிக்கிற ஒரு நல்ல நண்பன், நான் வாகனங்களில் பயணிக்கும் போதும் என் கூட இருக்கும். இங்கே வந்து அகில இந்திய வானொலி ஊட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது வந்து மந்தரைன்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடி மக்களோட பேசுகிற நிகழ்ச்சி, மந்தரையில் அமர்ந்து பேசுகிற விஷயங்களை வந்து ஒளிபரப்பு பண்ணி காலை மற்றும் மாலை நேரங்களில் பாடல்களை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த கோத்தர் பழங்குடி மக்களோட பாடல் வந்து ரீங்காரமாக இருக்கும். எப்போவுமே என் கார் ட்ராவலில் போகும்போது கூட அந்த விளக்கே விளக்கே

0: எழுதியோ வாசாமி, அப்புறமேட்டு தவிட்டு மக்கான் எழுதியோ வாசாமி, பஸ்ஸான பஸ்ஸவனியோ அப்படின்ட்டு இந்த பாடல்கள் வந்து பாடிட்டே இருக்கும். வானொலியில் மட்டும்தான் பழங்குடிகளின் ஒலி கேட்கும், பழங்குடிகளின் இசை அவர்களோட பாடல் கேட்கும். அது வந்து மறக்க முடியாத நினைவுகளை வந்து சுமந்துட்டு ரொம்ப அந்த பயணத்தை வந்து ரொம்ப இனிமையாக்கும், எப்போவுமே மறக்க மாட்டோம். அப்படி இல்லைனாலும் அது வந்து பதிவு பண்ணினாலும் கேட்டு போகிற பழக்கம் இருக்கு.
1: முதல் வானொலி பயணம் இப்ப வானொலி கேட்க ஆரம்பிச்சிங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் அதை பத்தி சொல்லுங்க.
0: எங்க வீட்டில் வந்து அப்பா பார்த்தேன், அவன் ஒரு அப்போ வந்து கரண்ட் இல்லை, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. டிரான்சிஸ்டர் ரேடியோ வாங்கிட்டு வராங்க, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும் எங்க வீட்டுல இருந்து பக்கத்துல. வானொலியில உடனே நல்ல இதெல்லாம் கிடைக்காது, உடனே வந்து அதை போய் மலை மேல நின்று கேட்குவாங்க. ஒரு பெரிய மரத்து மேல ஒரு சின்ன ஆண்டனா கட்டி அதுல கொண்டு வருவாங்க. வீட்டுல வந்து சன்னல் வலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பின்னி வச்சு அந்த வானொலி கேட்குவாங்க. அந்த சத்தம் கேட்கும் போது, காலையில கேட்கும் போதும், அந்த சாமி பாட்டெல்லாம் போடும்போது எங்களை எழுப்புறதே வானொலி தான். என் ஏஜ்ல வந்து வேற எந்த விஷயங்களும் எங்களை வந்து அணுகலை மேடம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்னாக்கா வானொலி மட்டும்தான். செய்திகளை கேட்குவோம், பாடல், அப்புறமேட்டு பெரிய தலைவர்களோட ஸ்பீச் இருக்கும். எங்க தாத்தால எனக்கு உட்கார வச்சு கேட்க வச்சிருக்காரு, இந்த டைம்ல அவங்க பேசுவாங்கன்றது அந்த அண்ணன் சார் முன்னாலே சொல்லிடுவாங்க. அதுக்காக சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குவோம், உட்காந்து அந்த விஷயத்தை கேட்குவோம். அந்த விஷயங்கள் வந்து அதான் நிறைய விஷயங்கள் உள்வாங்கும் போது செயல் வடிவமா கொடுத்தது வானொலி மட்டும்தான். எங்க வீட்டுல இன்னும் அந்த வானொலி இருக்கு மேடம். ரொம்ப என்ன சொல்றது, அது கூடவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல சில பேரை வந்து மறக்கவே முடியாது, அவங்கள இருந்து பிரிக்கவும் முடியாது. அவங்க இங்கிருந்து இல்லாத போயிட்டா கூட அவங்க நினைவுகள் எப்போதுமே நம்ம கூட பயணிக்கும். அது மாதிரி வானொலி வந்து இரண்டரை கலந்தது மேடம். என்னை உருவாக்கிய வானொலிக்கும், பறவைகளுக்கும், மரங்களை பேச வைத்த மாமனிதர்களுக்கும், வானொலிக்கும் இன்னொரு டைம் நன்றி சொல்றோம்.
1: உதகை அரசினர் கலைக்கல்லூரி வன உயிரின உயிரியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது

வணக்கமுங்க. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் என்ற ஊர் தான் என்னோட சொந்த ஊர். நாங்கள் பள்ளிக்கு சேர்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட வந்து வானொலி தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். காலையில் பள்ளிக்கு செல்லும்போது போல எந்த நேரம் பார்க்கணும் வானொலியில் எப்போ பாட்டு முடியும், அந்த பாட்டில் நடுவில் பாட்டுக்கு நடுவில் வந்து இப்போது தற்போது நேரத்துன்னு சொல்லுவாங்க புதுச்சேரி வானொலியில் நினைக்கிறேன். அப்போது அது மாதிரி அந்த டைமை கேட்டுகிட்டே நாங்கள் எங்கள் வேலைகளை பார்ப்போம். கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து மணியை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வந்து வானொலி பாட்டு முடிஞ்சோடனே அந்த நேரத்தை பார்த்துட்டு ஆஹா மணி 8 மணிக்காச்சு 9 மணிக்காச்சு பள்ளிக்கு செல்லணும்னு சொல்லிட்டு ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக வானொலியை கேட்ட அனுபவம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லூரி பருவங்களில் கொஞ்சம் வானொலி அதிகமாக கேட்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பிறகு வந்து உதகைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 உதகையில் வந்து நம்ம கல்லூரியில் அரசு கலைக்குள்ள வந்து பணியாற்றிட்டுருக்கோம். இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் உதகை வானொலி நிலையத்தோட கலந்துரையாட பல்வேறு வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. ஸோ இது மாதிரி வானொலி நிலையம் என்பது வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க வந்து எல்லா கிராமம் மற்றும் அதாவது கிராமங்கள்னு சொல்கிறோம், அந்த கிராமங்களுக்கும் போயிருக்கு, நகரங்களுக்கும் போயிருக்கு. இன்றைக்கி வந்து எஃப்எம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சராசரி மனிதன் வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயணம் செய்யும் போதோ இல்லை எந்த நேரங்களையும் வந்து தொடர்ந்து மக்களை வந்து தன்வயப்படுத்தி பல்வேறு செய்திகளையும் வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ வானொலிக்கு 90 நிகழ்ச்சி வந்து இன்னும் பல ஆண்டுகள் இந்த வானொலி நிலையம் வந்து இருக்கணும்னு என்னுடைய அதுக்கான பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்த்த வயதில்லை. இருந்தாலும் வந்து இன்னும் நான் பல ஆண்டுகள் வந்து வானொலி இன்னும் பல நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தணும் என்று வாழ்த்து கூறி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

தன் வாழ்வின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாய் தன்னுடைய முகமும் முகவரியும் அனைத்துமாய் சுமார் 60 ஆண்டுகளாக தன்னுடன் பயணிக்கும் வானொலியை பற்றி நம் வானொலி நேயர் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவனம்

0: நான் சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்களுக்கும் வானொலிக்கும் உள்ள
0: இந்த
1: தொடர்பு?
0: வானொலிக்கும் எனக்கும் தொடர்புன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த தொடர்பு இருக்கு. நான் மேலேயே சொல்லலாம், சின்ன வயசுல இருந்து 5-6 வயசுல இருக்கும்போது எங்க வீட்டுல வானொலி ஓடிட்டு இருக்கும். என்னுடைய தந்தையாரும் சரி தாயாரும் சரி வானொலி பிரியர்கள். அவங்க எப்பவுமே காலையில பாத்தீங்கன்னா அந்த 5:30 மணிக்கு இந்த வந்தே மாதிரம் போடும் குரல் கேட்கும் போது, இந்த ஒளி கேட்கும் போதே நாங்க தூங்கி எந்திரிச்சிருவோம். மாட்டப்படி பள்ளி நாட்டில் சொல்றது 5 வயசு 6 வயசுலயே. கோவையில அப்ப பாத்தீங்கன்னா இந்த திருச்சினாப்பள்ளி வானொலி தான் அங்க ஒளிபரப்பு வரும். அப்ப கோவை வானொலியே கிடையாது. சோ எங்க வீட்டுல இந்த திருச்சினாப்பள்ளி வானொலியா ஓடிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா மேடம் இந்த நிறைய இந்த தமிழ் செய்திகள், ஆங்கில செய்திகள், மற்ற இசை விழா நிகழ்ச்சிகள்லாம் எங்க அம்மா ரொம்ப பிரியப்பட்டு கேட்பாங்க. அதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த இசை விழா கச்சேரி அந்த கேட்டு கேட்டு பார்த்தா எங்களுக்கும் அந்த இசை கர்நாடக இசை மேல நாட்டம் ஏற்பட்டு சின்ன வயசுலயே அந்த மாதிரி மனசுல பதிஞ்சிருச்சு. கிரிக்கெட் மேட்ச் வர்ணனைகள் வருது, இப்பெல்லாம் இப்ப டிவியில பாக்குறோம், நேரம் பாக்குறோம். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா டிவி கிடையாது, நம்ம இதுல தான் வானொலி தான் கேட்கணும். கிரிக்கெட் மேட்ச் பணியில் இருக்க நாட்கள் இந்த வானொலிக்கு பாக்கெட் டிரான்ஸ்பர்ஸ் எடுத்து போயிடுவோம் இந்த கிரிக்கெட் மேட்ச் கேட்கறதுக்காக. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வானொலி வந்து அந்த நாள்ல வந்து வானொலி புஸ்தகம் போட்டிருந்தாங்க, 15 நாளைக்கு ஒரு புஸ்தகம். அந்த புக்கை வந்து எங்க அம்மா கடையில முதல்ல போய் வாங்கிட்டு வான்ட்டு சம்டைம்ஸ் அந்த கடையில புஸ்தகம் தீர்ந்து போகும். அது தீர்ந்து போனா எங்க அம்மாட்ட திட்டு வாங்க வேண்டியது வரும், ஏன் வாங்கல மொழி வேணாம்னு சொன்னேன் வாங்க போகலையான்ட்டு. அந்த மாதிரி அந்த வானொலி புஸ்தகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் 15 நாளைக்கு உண்டான நிகழ்ச்சிகள், சென்னை வானொலி, திருச்சி வானொலி, அந்த மாதிரி எல்லா வானொலி நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சி அது 15 நாளைக்கு நிகழ்ச்சிகள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அதை பார்த்துட்டு அந்தந்த நேரத்தில் அந்த வானொலி எங்கள் அம்மா போடுவாங்க, அந்த மாதிரி எங்கள் அப்பாவும் போடுவாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அந்த வானொலி கேட்டு கேட்டு எனக்கு பழக்கமாயிருச்சு. அதே மாதிரி நான் 87 இங்கிருந்து கோவையிலேருந்து சென்னைக்கு போனேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை வானொலி என்னுடைய உயிர் மூச்சாக ஆகிப்போச்சு. அதில் சென்னை வானொலி, வியூத்பாரி இரண்டுமே, வியூத்பாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி அந்த மாதிரி எல்லாம் வரும். சென்னை வானொலியில் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 இவங்க அறிவிப்பாளர்கள் அவங்க பேர் சொல்ல வேண்டாம், அவங்க பேர் நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். கோமலா ராமலிங்கம் இன்னைக்கு வந்திருக்காங்க, ஜானகி வெங்கட் வந்திருக்காங்க, அந்த மாதிரி அறிவிப்பாளர் நேம் மூலம் அப்படியே மனசில் பதிஞ்சிருங்களுக்கு. இந்த அவங்க காலையில் கொடுக்குற இந்த நிகழ்ச்சிகள் நம்ம இவருடைய தென்கட்சிக்கோ சாமிநாடு இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி ஆகட்டும், மற்ற நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வானொலி வந்து இந்த எந்த விதத்தில் பயனடைகிறது பார்த்தீங்கன்னா, இந்த புயல் வெள்ளம் மழை காலங்கள்லாம் பார்த்தா அவங்க துல்லியமாக அறிவு கொடுப்பாங்க. அதை வச்சுட்டு தான் நம்ம எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வானொலியில்.
1: நிச்சயமாக
0: அவ்வளோ துல்லியமாக கொடுக்குறாங்க இந்த வானொலி. கரண்ட் இல்லைன்னு வைங்க, இந்த பாக்கெட் டிரான்ஸ்பர்ஸ் வச்சுட்டு நம்ம வானொலி கேட்கலாம். சார் இல்லைன்னு வைங்க, ஷட் டவுன் ஆயிரும், கரண்ட் இருக்காது, 4 நாள் கரண்ட், 3 நாள் கரண்ட் இருக்காது, தண்ணி நிற்கும், எங்கே பார்த்தா வெள்ள பாதிப்பாக இருக்கும். அப்போ இந்த பயனுள்ளதாக இருக்கு பார்த்தீங்கன்னா மனக்கு மக்களுக்கு கீழ்பட்டதுலேருந்து மேல்பட்ட மக்கள் அனைத்து மக்களுக்குமே இந்த வானொலி வந்து ஒரு பாக்கெட் டிரான்ஸ்பர்ஸ் வச்சுட்டு கேட்பாங்க. அது எவ்வளவு ஒரு பயனுள்ள தகவல்களா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் பார்த்தா இந்த வானொலி அவ்வளவு ஒரு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப இந்த வானொலி ஈடுபாடு என்ன, சின்ன வயசுல இருந்தே எப்படி பழக்கப்பட்டு இந்த சென்னை வானொலி ஆகட்டும், வியூத் பாரதி ஆகட்டும், இந்த ஊட்டி வானொலி, இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி ஆகட்டும், எல்லா வானொலியுமே கேட்கிறேன். திரை இசை பாடல்கள் ஆகட்டும், இந்த வர்ணனை கிரிக்கெட் வர்ணனை ஆகட்டும், இந்த ஒளிச்சித்திரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டமும் தொழில், அந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி நம்ம மடல் மாணிக்கம் காலையில் 7:55 வருது பாருங்க, சென்னை அலுவலகத்தில் வருது நிகழ்ச்சி. அந்த மடல் மாணிக்கம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேஷன் தேவை இருக்கும் அந்த தகவல் கொடுக்கறது. மத்தியானம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு வண்ணமணி மாலை நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. 9:00 வண்ணக்கலைஞம் டாக்டர் சேவன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நிகழ்ச்சி வண்ணக்கலைஞர் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல போச்சு சென்னை வானொலி எஃப்எம் ரெயின்போல. அப்ப அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நான் கடிதங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்டு கேட்டு நிறைய கடிதங்கள் எழுதி போட்டேன். அந்த கடிதங்கள் எழுதி போட்டதுல பார்த்தா ஒரு டாக்டர் சேவன் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி போன் பண்ணி இது மாதிரி உங்களை சிறப்பு நேராக கூப்பிட்டுருக்கோம், நீங்க நிலையத்துக்கு வரணும் அப்படின்னாரு. அப்ப நிலையத்துக்கு போகும்போது எனக்கே உண்மையை ரொம்ப புரிப்பா இருக்கு. நானும் அந்த சமயத்துல மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன் சென்னை வானொலி. அப்போ அங்கே போய் நான் ரேடியோ ஸ்டேஷனில் உட்காரும்போது நம்ம இந்த இடத்துல உட்காரம்பங்கும் போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது. ஏன்னா அந்த அறிவிப்பாளர்களை அவ்வளோ சிறப்பாக செய்யும்போது நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து, அதாவது இப்போ பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்மளும் அந்த நிகழ்ச்சியில் போய் உட்காந்தமேன்ட்டு எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி உண்மையிலேயே, அது மறக்க முடியாத சபம். நானும் இந்த வானொலி 90 நிமிஷம் கேட்டுதான் இருக்கேன். தமிழகம் முழுக்க இருந்து எல்லா நேரிலும் பேசுகிறாங்க, அவங்க பேசும்போது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ உற்சாகமாக இருக்கும் வானொலி. ஏன்னா இந்த வானொலி கம்பேர் பண்ணுறதுக்கு வார்த்தையே கிடையாது, அது என்னுடைய உடலோட உயிரோடு அப்படியே கலந்துருக்கு இந்த வானொலி. உண்மையிலேயே சொல்லணும்னு நினைச்சா ஒரு வானொலி நான் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக நேசிக்கிறங்கும் போது எனக்கு உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையா இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கு. இன்னும் இந்த வானொலி 90 இல்லை 100 ஆண்டுகள், 180 ஆண்டுகள் கடந்து போகணும். இந்த அனைத்து நிலை இயக்குநருக்குமே மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த விதத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன்.
2: உருவமில்லா உயிர்த்தோடன் காற்றலை வழியே கானம் பாடி பழைய நினைவை அசை போட்டு தனிமை போக்கி இனிமை தரும் இனிய வானொலி இன்னும் பல 100 ஆண்டுகளை கடந்து சாதனை படைக்கட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.

சிறப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

நேரம் 2:31 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நான் சொன்ன மாதிரி இதமாய் இசையாய் நிறைய பாடல்கள் உங்களுக்காக வரிசையா காத்துக்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் மாற்றான் தோட்டத்து மல்லிகை திரைப்படத்திலிருந்து ஒரு காதல் என்பது என தொடங்கும் பாடல். மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல். சங்கர் கணேஷ் இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 2:41 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் இதமா இசை நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மரகதவினை திரைப்படத்திலிருந்து ஒரு பூவன குயில் என தொடங்கும் பாடல். எஸ் ஜானகி குரலில், மு மேத்தா வரிகளில், இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: למסר הדומה.
1: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

நேரம் 2:48 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் விதி திரைப்படத்திலிருந்து தேவதாசும் நானும் என தொடங்கும் பாடல். மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல், வாலி வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 2:56 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக, ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக, அன்பே ஓடிவா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4 உடன்.

0: நேரம் 3 மணி. செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை வந்தடைந்தார். தமிழக ஆளுநரை தவிக தலைவர் திரு விஜய் சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோர உள்ளார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவிக உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவிக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் கன்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்சிக் சிபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எர்கேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 3:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடலை தொடர்ந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில சாலை விபத்துகளை எப்படி தடுப்பது மற்றும் சிகிச்சையை எப்படி அளிப்பது அப்படின்றத பத்தி நம்ம கூட எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார் பேச போறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 3:08 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் லோகேஷ் பேசிட்டு இருக்கிறேன். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாலை விபத்துக்கள்லாம் எப்படி தடுக்கலாம், அண்ட் சப்போஸ் அப்படி ஆக்சிடென்ட் ஆயிட்டாலும் அதை எப்படி வந்து நம்ம சிகிச்சை எல்லாம் கொடுக்கலாம், முதல் உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் நரேஷ்குமார், எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம்ங்க. வணக்கம் லோகேஷ், அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் டாக்டர். ஆக்சுவலா வந்து முதல்ல நான் உங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்ச கேள்வியே என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது, அதுல எலும்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட் வந்து எத்தனை ரேஷியோ எவ்வளவு சார் இருக்கு?
1: ஸோ இது வந்து ரொம்ப மலைப்பாக இருக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா. ஸோ இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே இந்தியா தான் வந்து கேபிட்டல் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் டெத்ஸ், அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்னால வர இறப்புகள் வந்து உலகத்திலே இந்தியாவில் தான் ஜாஸ்தி. ஏன்னா அவ்வளோ வால்யூம் ஆஃப் டிராஃபிக் அண்ட் அதே மாதிரி அவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸும் இந்தியாவில் ஜாஸ்தி. ஸோ ஒரு ரஃப் எஸ்டிமேட் நேஷனல் சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 1300 ஆக்சிடென்ட் நடக்குது ஆவரேஜாக. அதில் அதை விட ரொம்ப முக்கியமானது கிட்டத்தட்ட

0: 400 450 இறப்புகள் நடக்குது ரோட் ஆக்சிடென்ட்னால எவ்ரி டே.
1: ஓகே,
0: அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற டைம்ல ஒரு டெத் நடக்குது, ஒரு நிமிஷத்துல ஒரு டெத் இந்தியால. அதே தமிழ்நாடுல எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆவரேஜா 150 to 180 ஆக்சிடென்ட் வரைக்கும் நடக்குது, 40 to 50 டெத் எவ்ரி டே. அதுதான் மேக்னிடியூட் ஆஃப் த ப்ராப்ளம்.
1: ஓகே,
0: ஸோ இவ்வளோ சீரியஸான ஒரு இஷ்யூ, நம்ம எவ்வளோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஒரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வேற ஏதோ ஒரு ரொம்ப ஒரு நோய் இருந்து இறக்குறாங்க, அது வேற. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு கவனக்குறைவுனால ஒருத்தங்களோட உயிர் இறந்துடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் டெத் இது. ஸோ இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் ரோட் ஆக்சிடென்ட்ஸ். அதில் கலெக்டிவ் எஃபர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம குறை சொல்கிறது, அவங்க வந்து இடிச்சிட்டாங்க அந்த மாதிரி ப்ளேம் பண்ணுறதுனால இதை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. இட்ஸ் நீட்ஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட்.
1: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் கூட எத்தனையோ விபத்துகள் நடக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் மக்களுடைய அந்த கவனக்குறைவு அப்படின்றது அதிகமாக தான் இருக்கா, அவங்க பங்களிப்பு அதிகமாக தான் இருக்கா?
0: ஸோ இதில் 2-3 காம்போனன்ட் முக்கியமானது. ஒன்று வந்துட்டு ப்ராப்பர் இம்ப்ராப்பர் பிளானிங். அதாவது இப்போ ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லை ஒரு வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணி போகிறோம், அவசர அவசரமாக கிளம்பி போகிறது, இல்லை ஒரு வீட்டில் நடந்த டிலே வந்துட்டு ரோட்டில் காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணுறது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், கொஞ்சம் உள்ள சந்திலெலாம் பூந்து போயிடலாம், இல்லை குயிக்காக ஓவர் டேக் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ராங் ஆட்டிடியூட் ஒரு முக்கியமான காரணம். அந்த நேரத்தில் தான் யூஸ்வலாக நாங்கள் பார்க்குறதுல ஆக்சிடென்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் டைம் அப்படி தான் ஏதாவது ஒன்று ஆகுது ஆஃபீஸ் கோயர்ஸில். இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சிட்டியில் டிராஃபிக் ரொம்ப ஹையாக இருக்குது, ஸோ சிட்டியில் தான் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட முக்கியமானது, ரூரல் பிளேசஸ் அண்ட் ஹைவேஸில் ஆகிற ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு ஈவன் தோ ஓவரால் வால்யூம் கம்மியாக இருந்தாலும் அதில் ஆகிற ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது அந்த ஆக்சிடென்ட்னால உயிரிழப்பு, அது வந்து ஹைவேஸ்லேயும் ரூரலில் தான் ஜாஸ்தி.
1: ஓகே,
0: ஏன்னா ஓவர் ஸ்பீடிங் ஒரு முக்கியமான காரணம் ஹைவேயில். அண்ட் டிஸ்ட்ராக்டட் டிரைவிங், நடுப்புற ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறது, இல்லை மெசேஜ் பண்ணுறது, அது ஒரு முக்கியமான ரீசன். மெசேஜ் வந்துட்டு சரி, ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் வண்டி ஓட்டும் போது கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வண்டியோடைய டைரக்ஷன் எங்கேயோ மாறி இருக்கும்.
1: ஸோ
0: அந்த 2 seconds ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கேன் பேங்க் ஆன் சம்படி, இல்லை மீடியனில் இடித்து வண்டி டாப்பில் ஆகுறது, அந்த மாதிரி ரொம்ப ஹை வெலாசிட்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு ஹைவேல ஜாஸ்தி.
1: ஓகே, ஹைவேல வந்து நார்மலாக இருக்க சிட்டியை விட ஹைவேல அதிகமாக இருக்கு.
0: ஆமாம், சிட்டியில் ஆகிற ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக யாராவது குறுக்க வந்துட்டாங்க, சடனாக பிரேக் பண்ணாங்க, வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு, அந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் சீரியஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது எல்லாமே ஹைவே அண்ட் Tier 2 சிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸில் தான்.
1: ஓகே, ஸோ இன்னைக்கு முக்கியமாக வந்து மக்கள் அதிகமாக ஃபாலோ பண்ண சொல்கிற விஷயம், ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போட்டு காரு டிரைவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த ஹெல்மெட்டும் இந்த சீட் பெல்ட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த காயத்தை வந்து குறைக்கும் சார்?
0: ஸோ ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து சில லாஸ் பாஸ் பண்ணும்போது அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, சீரியஸான ஆக்சிடென்ட்ஸ் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறது, அண்ட் எதெல்லாம் அவங்க சைட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அது வரைக்கும் அவங்க பண்ணுறது. ஸோ கம்பல்சரி ஆக்கிட்டாங்க சீட் பெல்ட் அண்ட் ஹெல்மெட், அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து இது ரெண்டுமே வந்து ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது ஒரு ஆக்சிடென்ட்னால உயிரே இழக்காமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்கான முறைகள். ஏன்னா தலையில் அடிபட்டு ஒரு ஹை வெலாசிட்டியில் தலையில் அடிபட்டுதுன்னா பிரெயினில் ப்ளீட் ஆச்சுன்னா இறந்துடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி சீட் பெல்ட் போடும்போது சடனாக பிரேக் பண்ணுறாங்க, நம்மளுடைய மார்பகம் போயிட்டு நேராக ஸ்டியரிங் வீலில் இடிக்குது அப்படின்னா அந்த இம்பேக்டில் வந்துட்டு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியோ இல்லை நம்மளோட நுரையீரல் இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதிலலாம் வந்துட்டு காப்பாற்றக்கூடிய சான்சஸும் கொஞ்சம் கம்மி தான்.
1: ஓகே,
0: டிலே ஆகிடுச்சுன்னா. ஸோ அது வந்து ஒரு பேசிக்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டை நிறையவாடி பார்த்துருக்கேன், இந்த பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுருப்பாங்க, அந்த முனையில் போலீஸ் இருப்பாங்க, அப்போ மட்டும் ஹெல்மெட் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வரணும். இப்போ அது எதுக்காக கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஒரு பாதுகாப்புக்காக, அதில் ஏமாத்துறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது.
1: ஓகே, ஸோ அந்த ஹெல்மெட்டை வந்து சும்மா நம்ம பார்த்து பயந்து போடாமல் நமக்கு முத பயந்து போடணும்னு சொல்ல வரீங்க?
0: நமக்கு பயந்து போடணும். ஆமாம், ஓகே, எதுக்காக நம்ம போடுறோங்க அதை புரிஞ்சுட்டு போடணும்.
1: ஓகே, அண்ட் இப்போ நம்ம தனித்தனியாக பேசலாம் சார். பைக்கில் போகிறவங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து சப்போஸ் எலும்பு சம்மந்தமாக அதிகபட்சம் என்னென்ன காயங்கள்லாம் ஏற்படும்?
0: ஸோ பொதுவாக பார்க்குறதுனா இப்படி தான் நாங்கள் பிரிப்போம், லோ வெலாசிட்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஹை வெலாசிட்டி ஆக்சிடென்ட் சொல்லிட்டு. ஸோ ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளார ஆகிற ஆக்சிடென்ட்னா லோ வெலாசிட்டி ஆக்சிடென்ட். அதில் சப்போஸ் ஒரு

0: எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திடீர்னு போயிட்டே இருக்காங்க, ஒரு பள்ளம் இருந்துச்சு, வண்டி பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, விழுந்துட்டாங்க அப்படின்னா கையை ஊனிடுவாங்க. ஸோ அதில் வந்து மணிக்கட்டு சுற்றி இருக்கிற எலும்பு அதில் வந்து ஃப்ராக்சர் ஆகலாம், இல்லை தோள்பட்ட மூட்டு அந்த இடம் ஃப்ராக்சர் ஆகலாம், இல்லை சிலர் வந்துட்டு காலில் அடிபட்டதுன்னா முட்டி முழங்கால் மூட்டை சுற்றி இருக்கிற எலும்பில் வந்து ஃப்ராக்சர் ஆகலாம். இதுதான் ரொம்ப காமன். ரொம்ப ரேர் சிச்சுவேஷன்ஸ்லாம் ரெண்டு மூணு போன் சேர்ந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகுறது, கையில் ஒரு எலும்பு காலில் ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகுறது. ஸோ அது வந்து பாலிட்ராமான்னு சொல்லுவோம். ரெண்டு எலும்புக்கு மேலே ஃப்ராக்சர் ஆகுதுன்னா அது பாலிட்ராமா. அது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள ரத்த கசிவு இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆனது.
1: ஓகே.
0: அதுவே இப்போ ஹைவேல ஆர் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எலும்பு மல்டிபிள் பீசஸாக உடையிறது, எலும்பு உடஞ்சி சதையை விட்டு வெளியில் குத்திட்டு வெளில வந்துடுறது.
1: ஓகே.
0: ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம். அது இன்னமுமே குரூஷியலானது. ஏன் குரூஷியல்னா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளார அதுக்கான சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அது மேலே டிலே ஆக இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸோ, இல்லை காலுக்கான கைக்கான ரத்த ஓட்டம் குறைஞ்சி போகிறதுக்கான சான்சஸோ, இல்லை நரம்பு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸோ ஜாஸ்தி.
1: ஓகே. ஸோ
0: பேசிக் டிவிஷன் வந்துட்டு லோ வெலாசிட்டி அண்ட் ஹை வெலாசிட்டி ஆக்சிடென்ட்ஸ்.
1: ஓகே. இப்போது முன்னாடி காலத்தில் வந்து இப்போ தான் வந்து பைக்கில் உட்காந்து போகிற ரெண்டு பேர் ஹெல்மெட் போட்டு போகணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் வந்தது. ஸோ முன்னாடி வந்த அந்த எலும்பு சம்மந்தமான ஆக்சிடென்ட்ஸ்க்கும் இப்போக்கும் ரேஷியோ கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
0: ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்த இவ்வளோ இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்குது. அதாவது ஆக்சிடென்ட் ஆகி உயிர் இழந்தவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது. பட் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகி ஒரு லேசான ஃப்ராக்சர் ஆகுறது, ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆகுறது, அதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது.
1: இப்போ
0: வந்து அதே மாதிரி தான் இருந்துட்டு தான் இருக்குது.
1: ஓகே. ஸோ இப்போது நம்ம டூ வீலர் பற்றி பேசணும், அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணும்போது ஸோ அதில் மேக்ஸ் என்னென்ன மாதிரி காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது?
0: ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் சிட்டிக்குள்ளே கார் ஓட்டும் போது பெரிய அவங்களுக்கு, கார் ஓட்டுறவங்களுக்கு பெரிய ஒரு இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். வேறு யாரையாவது நம்ம இடிச்சிடக்கூடாது, அது ஒன்று தான். மற்றபடி கார் ஆக்சிடென்ட்ஸ் பெரும்பாலும் சீரியஸான ஆக்சிடென்ட்ஸ் நாங்கள் பார்க்குறது எல்லாமே ஹைவே ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ நைட் டைமில் ஓட்டுறது, ஏர்லி மார்னிங் திடீர்னு கொஞ்சம் ஒரு தூக்க கலக்கத்தில் ஓட்டுறது, ஓவர்டேக் பண்ணும்போது என்னாவுன்னா சப்போஸ் இந்த ரோடு வந்து போதிய அளவுக்கு அகலமான ரோடாக இல்லைன்னா எதிர்க்க வர வண்டி தெரியாது, அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்.
1: ஓகே.
0: அப்போ என்ன ஆகும், சடனாக பிரேக் பண்ண முடியாது, இல்லை பிரேக் பண்ணாங்கன்னா வண்டி டாப்பில் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆக்சிடென்ட்ஸ் கார் ஆக்சிடென்ட்ஸில் தான் ஆகுறது.
1: ஓகே.
0: அண்டு சடனாக முன்னாடி இருக்கிற வண்டி பிரேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களால பின்னாடி வரவங்களால பிரேக் பண்ண முடியாது, போய் நேராக போயிட்டு டெயில் கேட் பண்ணிடுறது, போய் பின்னாடி போய் நேராக போய் பேங்க் பண்ணிடுறது. இன்னொன்று ஓவர்டேக் பண்ணும்போது பேலன்ஸ் இல்லாமல் வண்டி வந்துட்டு மீடியனில் இடித்து ஆப்போசிட் சைடில் போயிடுறது, ஆப்போசிட் சைடில் வர வண்டி இடித்து சீரியஸ் ஆக்சிடென்ட் ஆகிறது.
1: ஓகே.
0: ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேஜர் கன்சர்ன் வந்துட்டு இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுல இருக்கணும். ஏன்னா இது வந்துட்டு சில சமயங்களில் ஹைவேல பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் இருக்காது, எமர்ஜென்சி கேர் இருக்காது, ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே. ஸோ இப்போது ஓவர் ஸ்பீட் பற்றி நம்ம ஸ்டார்டிங்லே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. ஸோ ஓவர் ஸ்பீட் போகிறதுனாலயே நம்ம ஆக்சிடென்ட் ஆகுறது இதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஆக்சிடென்ட் ஆனால் என்னென்ன விளைவுகள் நடக்கும், நார்மலாக ஓவர் ஸ்பீட் போனாலே பாடியில் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்?
0: ஸோ ஓவர் ஸ்பீடிங்கில் வந்துட்டு என்னென்னா நம்ம கண்ட்ரோல் இழந்துடுறது தான் அதில் இருக்கிற பிக்கஸ்ட் ப்ராப்ளம். சடனாக ஏதாச்சும் குறுக்க வந்துட்டாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது கிராஸ் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் அந்த இடத்துல கிராஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுன்னு, சிலர் யாராவது சிக்னலை ஜம்ப் பண்ணுவாங்க அதை எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ அப்படி வந்துச்சுன்னா உடனே பிரேக் பண்ண முடியாது, ஸோ அதில் வந்து வண்டி ஸ்கிட் ஆகிடும், விழுந்தால் அந்த மாதிரியான ஸ்பீடில் ஃப்ராக்சர் ஆகும். அதை தவிர ஓவர் ஸ்பீடிங்னால வர ப்ராப்ளம் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடில் கரெக்டாக ஓட்டிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாயின்ஸுக்கெலாம் பெருசாக ஒரு இம்பேக்ட் இருக்காது. இப்போ தப்பான பொசிஷனில் உட்காந்து ஓவர் ஸ்பீட் பண்ணும்போது சடன் பிரேக்கிங் இருக்கும், அதில் வந்து நம்ம தண்டுவடத்தில் டிஸ்க் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் வரக்கூடும்.
1: ஓகே. ஓகே. ஸோ அதே மாதிரி டாக்டர், இப்போது நைட் டிரைவ் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அண்டு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இப்படி போய் விபத்தில் மாட்டுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு மெயின் ரீசனாக இருக்கா? நான் சொல்கிறது மற்ற எல்லா ரீசனையும் விட இந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவும் நைட் டைம் வந்து இந்த தூக்கத்தை விட்டு ஓட்டுறதும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கா?
0: எஸ். ஸோ சில இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துட்டு அண்ட் ஃபைன் இல்லாமல் இவ்வளோ ஹெவியானதுனால ட்ரங்க் அண்ட் ட்ரை அண்ட் செக்கிங்கும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங்கான அதனால் வரக்கூடிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முந்தைய காலத்தில் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப காமனாக இருக்கும். நைட் டைமில் யாராவது ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி வராங்கன்னா இன்வேரியபிளி அதில் ஏதாவது ஒரு பார்ட்டி வந்துட்டு ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் பண்ணியிருப்பாங்க.

0: அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும்.
1: ஓகே,
0: அவ்வளோ காமன் அது. ஒர்க் முடிச்சுட்டு வருவாங்க, சிலர் ஒர்க்கிங் கிளாஸ் இருப்பாங்க, ஸோ வர வழியில் ட்ரிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறது, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு ஃபன்னுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அது அது அது வந்து டெஃபினெட்லி நம்மளுடைய ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்னால ஆகிற ஆக்சிடென்ட்ஸ் அது. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் யூசேஜ் டியூரிங் டிரைவிங்,
1: ஓகே,
0: ஸோ அதனால் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு ஒரு கவனக்குறைவு, ஸோ அதனால் கால் வந்ததுன்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஃபோனை பார்க்குறது, ஸோ அதனால் மிஸ் ஆகி யாராவது இடிச்சிடுறது, அதனால் வர இன்சிடென்சஸ் இப்போ ஜாஸ்தி இருக்குது.
1: ஓகே,
0: ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவிங் டெஃபினெட்லி எல்லாருக்குமே புரிஞ்சு அதை வந்துட்டு அவாய்ட் பண்ண பார்க்கணும். ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு த்ரில்காக பண்ணுறது அது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தாக போயிடலாம். இன்ஃபேக்ட் என் கூட படித்தவங்களில் இந்த காலேஜ் படிக்கும் போது சொல்கிறேன், ஸோ அந்த டைமில் அதை பற்றியான ஒரு சீரியஸ்னஸ் தெரியாமல் என்னுடைய ஒரு ஃபியூ இயர்ஸ் ஜூனியர் இந்த மாதிரி ஒரு மூவி போயிட்டு வந்து இடிச்சு ஒரு பக்கம் கண் ஐசைட்டே போயிடுச்சு. இன்னி தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது இப்போ.
1: ஓகே, ஸோ
0: அவ்வளோ ஒரு செகண்டில் ஆகிற இம்பாக்ட் வந்து கேன் ஹாவ் லாங் லைஃப் லாங் கான்சிக்வன்சஸ்.
1: ஓகே, பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க உடம்புல அடிபடும் போது எலும்புல மட்டும் அடிபடக்கூடாது அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற எந்த இடத்துல அடித்தாலும் வலி வலி தான், அது ஏன் அந்த எலும்பு அப்படின்றது நம்ம உடம்புல அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது டாக்டர்?
0: அது ஒரு ஒரு ஜென்ரல் கண்ணோட்டம், பட் பொதுவாக நாங்கள் அசஸ் பண்ணும்போது எப்படி பார்ப்போம்னா, சில வைட்டல் ஆர்கன்ஸ் தலையில், செஸ்ட்டில், வயிற்றில், ஸ்பைனில், இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாராவது ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி வந்தாங்கன்னா அதுதான் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுவோம், சரிங்களா? அது பேர் அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, அதுபடி தான் பண்ணுவோம். அதை தவிர பொதுவாக எலும்புக்குன்னு சொல்கிறது ரீசன் என்னென்னா, லேசாக ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா மேபி ஒரு ஒரு வாரத்தில் சரியாயிடும். ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா லேசான ஒரு கிராக்காக இருந்தாலும் கூட ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதம் எடுக்கும். அது பெரிய ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அது கட்டு போடுறது இல்லை சர்ஜரி பண்ணுறது அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 to 6 months எடுத்துரும்.
1: ஓகே,
0: ஸோ 4 to 6 மாதம் வரைக்கும் அவங்க வந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க, வேலைக்கு போக முடியாது, செக்கப்புக்கு வரணும், செலவு இருக்குது. சில சமயங்கள் என்னாகனா சரியாக ட்ரீட் பண்ணல அப்படின்னா அது கோணலாக கூடிடுச்சு அப்படின்னா அது ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளமாக இருக்கும்.
1: ஓகே,
0: ஸோ அந்த ரீசன்ஸ்னால பொதுவாக சொல்லுவாங்க ஃப்ராக்சர் ஆச்சுன்னா போச்சு. முன்னாடி ஒரு இதுவே இருந்துச்சு, ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அவ்வளோதான், அவங்க வந்துட்டு ஒரு ஹேண்டிகேப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பல வருஷங்களுக்கு முன்னாடி.
1: அதான் இப்போ அது தகர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன்.
0: அதெல்லாம் ரொம்பவே இப்போ இருக்கிற மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் லாஸ்ட் 20-25 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அது சரி பண்ணதுக்கு அப்புறமா அடிபட்டதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த நிலையை கொண்டு வர முடியும். விளையாடுறதுலேருந்து, வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணுறதுலேருந்து, எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் அவங்க எது எதில் இருந்தாங்களோ அதையே கண்டினியூ பண்ண முடியும்.
1: ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டாக இருக்க ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன டாக்டர் இப்போ எலும்புல எலும்பு சம்மந்தமாக?
0: ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது வந்துட்டு ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ட்ஸில். ஸோ இப்போ முன்னாடிலாம் ஒரு ஃப்ராக்சர்னா பெரும்பாலும் ஃப்ராக்சர்னா மாவு கட்டு போடுறது, இல்லை நாட்டுக்கட்டு போடுவாங்க எண்ணெய் கட்டு. ஸோ மாவு கட்டுலேருந்து மாறி இப்போ இந்த இம்ப்ளான்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய வந்துட்டதுனால எந்த ஃப்ராக்சர் இருந்தாலும் ப்ரிசைஸாக அதோடைய மெடிக்கல் வருது அனட்டமிக்கல், அதாவது அடிபடுறதுக்கு முன்னாடி அந்த எலும்பு எந்த ஷேப்பில் எந்த ஆங்கிளில் இருந்துச்சோ அதே அனாட்டமியை திரும்பவும் நம்ம கொண்டு வந்துடுறது. அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷனும் அதே மாதிரி ப்ராப்பராக வந்துடும். ஸோ இந்த இம்ப்ளான்ஸில் வந்துட்டு நிறைய ஃபாரின் இம்ப்ளான்ஸ் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் இம்ப்ளான்ஸ், அதில் ஜெர்மன் இம்ப்ளான்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரானது. ஸோ ஒரு ஒரு போனுக்கும் அதுக்கு அதோடைய ஷேப்புக்கு இம்ப்ளான்ட் இருக்குது.
1: ஓகே,
0: கை எலும்புலேயே ஒரு 3 to 4 types இம்ப்ளான்ட் இருக்குது, அதே மாதிரி தொடை எலும்புக்கு கால் எலும்புக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இம்ப்ளான்ட் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது போன் எலும்பு கூடுறது வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அது அக்யூரேட்டாக கூடுச்சுன்னா ஃபங்க்ஷன் வந்துட்டு பழையபடி வந்துடும்.
1: ஓகே, இப்போ நம்ம பாடியில் ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு எலும்புனா எதை சொல்லுவீங்க?
0: ஸ்பைன்.
1: ஓகே,
0: ஸோ ஸ்பைன் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா முதுகெலும்பில் ஃப்ராக்சர் ஆச்சு அப்படின்னா அது பக்கத்துலேயே தான் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்குது, தண்டு வடம். ஸோ சில சமயங்களில் ஃப்ராக்சராக அந்த எலும்புடைய பீஸ் வந்து தண்டு வடத்தை குத்திடலாம். அது குத்துச்சுன்னா கால்கள் இல்லை கைகள், இல்லை கைகள் மற்றும் கால்கள் உடைய செயல்பாடு போயிடும்.
1: ஓகே,
0: சில சமயங்களில் அது போச்சுன்னா போனது தான், அதை திரும்ப கொண்டு வர்றது வந்துட்டு சாத்தியமாக இருக்காது.
1: ஓகே,
0: அது அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், பட் ஸ்டில் அது யாருக்கு ஆகும்னு தெரியாது. ஒன்ஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா அதுலேருந்து பேராப்ளீஜியான்னு சொல்லுவாங்க, கை கால் விழுந்துருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்களால ரெக்கவர் ஆக முடியாது.
1: ஓகே,

0: மற்ற ஃப்ராக்சர்லாம் கூட அப்போது இம்மிடியட்டாக சரியாக பார்க்கலன்னா கூட அதுக்கப்புறமா பார்த்து கூட சரி பண்ணிட முடியும். பட் ஸ்பைனில் வந்து அந்த ஆப்ஷனே கிடையாது.
1: ஓகே ஓகே.
0: ஸோ இந்த ஸ்பைனல் போன் ஃப்ராக்சர் வந்துட்டு ரொம்ப சீரியஸானது.
1: ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த ஆக்சிடென்ட்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆக்சிடென்ட் அப்போது வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து ரொம்ப பயன்பாடு, அதோட பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
0: சில டூல்ஸ், அதாவது ஒரு ஹெல்மெட் போடுறது, ஒரு சீட் பெல்ட் போடுறது, இல்லை தை கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த கார்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுறது, இப்போ அது ட்ரெக்கிங்லாம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கான ஆக்சசரிஸ்லாம் போட்டு போவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அதெல்லாம் கண்டிப்பாக அவசியம்தான். பட் அன்றாட வாழ்க்கையில் ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க இல்லை வெளியில் போகிறாங்க, அதுக்கு அவ்வளோத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி போயிட்டு வர்றது வந்து அவ்வளோ சாத்தியம் கிடையாது. வண்டியை ப்ராப்பராக சர்வீஸ்டாக வச்சுக்கிறது, அப்புறம் பண்ணணும்னு விடுவோம், அது அப்படியே இதுவாகிடும், டயர் சேஞ்ச் பண்ண மாட்டோம், இல்லை வீல் பெண்ட் இருக்கும், ஃபோர்க் பெண்ட் இருக்கும், ஸோ அதை அப்பப்போ பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிறது. அண்ட் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நீங்கள் ரொம்ப துல்லியமாக கணிக்கலாம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ரோடில் டிராஃபிக் இருக்குன்றது. ஸோ அந்த கேட்ஜெட்ஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறது. ETA-ன்னு இருக்குது, எஸ்டிமேட்டட் ட்ராவல் டைம். ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை ப்ராப்பர் பிளான் பண்ணி கிளம்புறது. பீக் ஹவர்ஸை வந்துட்டு முடிஞ்சளவுக்கு ஆப்ஷன் இருந்தால் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறது.
1: ஓகே ஓகே.
0: இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரிஸ் இருக்கும், காலங்காத்தால 6 மணிக்கு சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுக்கு ரீசனே அதுதான். ஸோ எந்த டிராஃபிக்கும் இருக்காது, ஏதோ ஒரு ரீசனால் ஒரு ஒரு அவசரத்தில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஏர்லியராகவே போட்டுருவோம், சர்ஜரி சர்ஜிக்கல் கேசஸ் போஸ்ட் பண்ணுவோம், அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓபி பார்க்குறதெல்லாம் ரிலாக்ஸ் தான் இருக்கும்.
1: ஸோ
0: முக்கியமான விஷயத்த வந்துட்டு அந்த பீக் ஹவர்ஸில் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது பெட்டர்.
1: ஓகே, ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறீங்க. பீக் ஹவர்ஸில் வந்து டிரைவ் பண்ணுறது,
0: பீக் ஹவர்ஸில் டிரைவ் பண்ணுறது வந்துட்டு அவாய்ட் பண்ண பாருங்கள். ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பீக் ஹவர்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்கள்.
1: ஓகே. ஸோ அந்த பீக் ஹவர்ஸில் போகாமல் அப்போ
0: என்ன ஆகுனா, நேச்சுரலாக ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு பதட்டத்தோட வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், அப்போ தான் இந்த தவறுகள் நடக்கும்.
1: ஓகே ஓகே.
0: சிக்னலை ஜம்ப் பண்ணுறது ஒரு காமன் இது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ தான் ஜஸ்ட் எல்லோவில் மாறி ரெட்டுக்கு வரப்போகும், சரி போயிடலாம் சொல்லிட்டு போவாங்க, அப்போ எதிர்பக்கத்துலேருந்து வண்டி வந்து இடிச்சிருவாங்க. இது ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக பார்ப்போம் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை.
1: ஓகே ஓகே டாக்டர். அண்ட் இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அந்த விழிப்புணர்வை எப்படிலாம் ஏற்படுத்தலாம்?
0: 100% அந்த காலேஜ் பீரியட் தான் மோஸ்ட் வல்னரபிள் பீரியட். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு பைக் வாங்குவாங்க, இல்லை இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு த்ரில்காக வந்து வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே இந்த அவேர்னஸ் வரணும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஏஜ் குரூப்பே 18-35 தான். இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 18-35. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லேருந்து இந்த அவேர்னஸ் வருது ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கு தெரியுது, அதை பற்றி தெரியாமல் கிடையாது ஆக்சிடெண்ட் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஏஜில் வர அந்த ஒரு யங் பிளட் அந்த த்ரில்னால அவங்க பண்ணுற தப்பு தான் அது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க வராங்கலாம் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது, அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அண்டு சிலர் வந்துட்டு இப்போ ஒரு சிட்டி டிரைவிங்க்கு உங்களுக்கு 300cc 250cc பைக்லாம் நெசசிட்டியே கிடையாது.
1: ஓகே,
0: ஒரு காரோடைய பவர் அது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரேசிங் பைக் வாங்க வேண்டிய நெசசிட்டி கிடையாது. அப்படி வாங்குறாங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னா ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுறது நல்லது.
1: ஓகே,
0: அன்லெஸ் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் ரேசர், அதையே ஒரு பேஷனாக வச்சு பண்ணுறாங்கன்னு அது வேறு. பட் சிட்டி ரோட்ஸில் ரேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரேசிங் பைக் வாங்க, இப்போ இந்த மாதிரி ரேசஸ் கிளப்லாம் இருக்குது நைட் டைமில் ரேஸ் பண்ணுறது, அது வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை டிஸ்கரேஜ் பண்ணணும்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார். அண்டு இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறவங்களுக்கு நடக்கிற ஆக்சிடென்ட்டு, அதனால நடந்த ஒரு எலும்பு சம்மந்தமான விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அடிப்பட்டதை பற்றி நடந்து போகிற மக்கள் தான் நிறைய ஆக்சிடென்ட்லேயும் வந்து பார்க்குறோம் நம்ம. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
0: ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா பெடஸ்ட்ரியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் வாக்கிங் வே வந்துட்டு எல்லா ரோட்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியறதில்ல, என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்கும், இல்லை ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாம்

0: ரோடில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரோடில் நடக்கும்போது தே ஆர் மிக்சிங் வித் த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆல்சோ. ஸோ அப்படி ஆகும்போது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்கலாம். பட் சில ப்ரிகாஷன்ஸ் எவ்வளோ முடியுதோ கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது அண்ட் எங்கே கரெக்டாக சிக்னல் கிராசிங் இருக்கோ அங்கே மட்டும் க்ராஸ் பண்ணுறது. முன்னாடி அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, மீடியனே இருக்காது, ஸோ எங்கே வேணாலும் க்ராஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போது எல்லா இடத்துலையும் டிசிக்னேட்டட் பெடஸ்ட்ரியன் கிராசிங் இருக்குது. ஸோ அந்த இடத்த மட்டும் பயன்படுத்துறது, ஒரு டயர்ட்னஸ்னாலேயோ இல்லை ஒரு லேசினஸ்னாலேயோ. இப்போ ஒரு ஓவர் ஹெட் ஃபுட் பிரிட்ஜ் இருக்குன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். சரி, எதுக்கு ஏறி இறங்கணும், அப்படி கிராஸ் பண்ணிடலாமே அப்படி சொல்லிட்டு அப்படி அந்த ஒரு செகண்ட் பண்ணுற டிசிஷனில் தான் யாராவது ஒரு வண்டி வந்து இடிச்சிடுறது. ஸோ இதெல்லாம் பொதுவாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஃபுட்பாத் யூஸ் பண்ணுறது, ஃபுட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறது. அண்டு இப்போது சில ரோட்ஸில் இப்போ நான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் பார்த்துருக்கோம், லேடிஸ் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு ஈவினிங் டைமில் இல்லை கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்கிற டைமில் நடக்கும்போது ஏதோ ஒரு அவசரத்தில் நடப்பாங்க, குறுக்க யாராவது வந்து இடிச்சிடுறாங்க. ஸோ அதுவுமே வெளிச்சத்தில் முடிஞ்சளவுக்கு வெளியில் போகணுன்னு எய்ம் பண்ணுறது நல்லது. சில சிச்சுவேஷன்ஸ் வரும் ஈவினிங் டைமில் நடக்கிறதெல்லாம், பட் அதெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா பள்ளம் இருக்கும் இல்லை ஏதாவது ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் இருக்கும், அது நைட்டில் தெரியாது.
1: வயசானவங்களும்
0: அது பொதுவாக நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன், இருட்டினதுக்கப்புறமா வெளியில் போய் நடக்கிறது வந்துட்டு குறைச்சிக்கிறது பெட்டர்.
1: ஓகே ஓகே,
0: நல்லா வெளிச்சம் இருக்கும் போதே அவங்க வெளியில் போகிறது பெட்டர்.
1: ஓகே ஓகே டாக்டர், இவ்வளோ நேரமாக சாலை விபத்துகளால் எலும்புக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுது அண்ட் அதை எப்படி தடுக்கிறதுன்னு பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ஒரு பாடலுக்கு அப்புறம் இன்னும் அதுக்கு அதை பற்றின சிகிச்சைகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஓகே, அண்டு அதுக்கு முன்னாடி என் நேயர்கள் எல்லாருக்கும் வந்து நீ வருவாய் என திரைப்படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது. இந்த பாடல் அதிகாலையில் சேவலை எழுப்பி என தொடங்கும் பாடல், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், ரவிசங்கர் வரிகளில் எஸ் சி ராஜ்குமார் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 3:36 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நான் லோகேஷ் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில சாலை விபத்துகளை எப்படி தடுக்கிறது, அப்புறம் வந்து சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது அப்படின்றத பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக பேசிட்டு இருக்கிறாரு எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஷ்குமார். டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ பேசிட்டு இருந்தோம். அதாவது சாலை விபத்துகளை எப்படி தடுக்கிறது, சாலை விபத்துனால எலும்புல ஏற்படுற அந்த காயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறது?
1: ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் கேர் இதுக்கு பேர். ஸோ சில சிம்பிள் மெத்தட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து 108 ஃபோன் பண்ணிடணும். ஃபோன் பண்ணால் நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் சென்டர்லேருந்து அவங்க வந்துட்டு வண்டியை அனுப்புவாங்க. அந்த டியூரேஷன் வரைக்கும் என்ன பண்ணலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக செக் பண்ணுறது, ஒரு பேஷண்ட் வந்துட்டு பேசுகிறாங்களா. இப்போ ஒருத்தங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தங்க அடிபட்டு விழுந்துட்டாங்க, ரோட்டில் விழுந்துட்டாங்க பைக்கிலேருந்து. ஸோ அந்த விழுந்த அதிர்ச்சியில் வந்துட்டு கொஞ்சம் மயக்கமாக இருக்கலாம். அதுக்கு அர்த்தம் அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்கிறது கிடையாது. ஸோ அவங்க தட்டி எழுப்புறது, எழுந்து நார்மலாக ஏதாவது பேச்சு கொடுக்குறது, அவங்க பேர் கேட்குறது, இல்லை என்ன பண்ணுதுன்னு கேட்குறது, அந்த மாதிரி கண்ணை திறக்க சொல்கிறது, கை கால் விரல்களை வந்து கொஞ்சம் அசைக்க சொல்கிறது, மூச்சு விட முடியுதான்னு செக் பண்ணுறது, சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக், இது ஏதாவது சீரியஸான இம்பேக்ட் ஏதாவது ஆயிருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல அவங்களே இப்போது ஒரு பைஸ்டாண்டர் கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து செக் பண்ணுறது, கையில் ஏதாவது ரத்தம் ஏதாவது வருதா, காலில் ஏதாவது ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அன்கன்ட்ரோலபுளாக ரத்தம் வருது, இப்போ ஒரு தோல் வந்து கொஞ்சம் சராச்சிருக்கு அப்படின்னா அது பரவாயில்ல, பட் குபு குபுன்னு ரத்தமாக கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா ஒரு க்ளீனான டவல் இல்லை க்ளீனான ஒரு ஷீட், அதை வச்சு அந்த ரத்தம் வர இடத்த மட்டும் ரொம்ப நெருக்கி கட்டாமல் ஓரளவுக்கு டைட்டாக அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு பேண்டேஜ் மாதிரி அதை கட்டி விடுறது, அது வந்து ரத்தப்போக்கை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்ப்ளிண்டிங். அப்படின்னா என்னென்னா, கை வந்து தனியாக ஆடுது அப்படின்னு சும்மா பார்க்கும் போது தெரியுது அப்படின்னா, எனி திங் அந்த ஏரியாவில் இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு ரோல்டு நியூஸ் பேப்பர், இல்லை ஒரு ஏதாவது ஒரு பலகை, இல்லை மரக்கிளை, அது கூட கொஞ்சம் இது ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் எதுவும் இல்லாத

0: மாதிரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் பிட் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு இதே மாதிரி ஒரு துப்பட்டாவோ இல்லை ஒரு ஷாலோ வச்சு அந்த கை ஃபுல்லாகவும் கால் ஃபுல்லாகவும் மேலேருந்து தோல் கைனா தோல்பட்டையிலேருந்து விரல்கள் வரைக்கும் நீட்டி வச்சு அந்த பேண்டேஜை வந்துட்டு, இதுவுமே அதே மாதிரி தான் ரொம்ப போட்டி இறுக்கி கட்டாமல் ஓரளவுக்கு அந்த இடம் அசையாமல் இருக்கிற அளவுக்கு கட்டினா போகிறோம். ஸோ இது பண்ணிட்டிங்கன்னா இது வந்து இம்மோபிலைஸ் பண்ணுறது, அதாவது எலும்பு சப்போஸ் உள்ளே ஷார்ப்பாக உடஞ்சிருக்கும், அதை இப்படி இம்மோபிலைஸ் பண்ணலை, அது உள்ளார ஆடிட்டே இருக்குன்னா அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற டைமுக்குள்ளார அது தோலை குத்தி வெளியில் வந்துடலாம். ஸோ அதுக்கோசரம் இந்த மாதிரி பண்ண சொல்கிறது. அதே மாதிரி ப்ளீடிங் ஆகிட்டே இருந்ததுன்னா நிறைய ரத்தப்போக்கு போயிட்டு ஆகிட்டு பிபி ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அப்போ இன்னும் சீரியஸ் ஆகிடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம். வேறு ஏதாவது ரொம்ப இப்போ ஒரு ஃபார்மில் ஒரு ரோ இப்போ ஹைவேலாம் இந்த மாதிரி ஆகும், வண்டி டாப்பில் ஆகி ஒரு இதுக்குள்ளார விழுந்துடும், கழனிக்குள்ளே விழுந்துடும், ஃபார்ம் லேண்டுக்குள்ளார விழுந்துடும். அப்போ என்ன பண்ணும், நல்லா க்ளீன் சோப் அண்ட் க்ளீன் வாட்டர் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுறது. அங்கேயே வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சட்டை பேண்ட்டெல்லாம் மண்ணாக இருந்தது இல்லை சேராக இருந்தது அப்படின்னா அதை வந்து மாற்றிடுறது. இதெல்லாம் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும். ஒன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அதில் பாராமெடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லா ஆம்புலன்ஸுமே பாராமெடிக்கல் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து நீங்கள் பண்ண இம்மோபிலைசேஷன் மெத்தட் கரெக்டு தானா இல்லை, அதில் சிலர் தெரியாமல் தப்பாக பண்ணிவிடுவாங்க, அதை கரெக்ட் பண்ணிவிட்டு பிபிலாம் செக் பண்ணிவிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. ஸோ இந்த அட் த சீன் ஆஃப் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். இதில் பண்ணக்கூடாத சில மிஸ்டேக்ஸும் இருக்குது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளோ அடிபட்டிருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கையை உதறு காலை உதறு அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப தப்பு. அந்த உதறது வந்துட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா லேசான கிராக்காக தான் இருக்கும், அது கம்ப்ளீட் ஃப்ராக்சர் ஆகும். இந்த மாதிரி நிறைய சமயம் ஆயிருக்கு. இன்னொன்று வந்துட்டு மூட்டு வந்து கொஞ்சம் விலகி இருக்கும் தோல்பட்டையில் இல்லை எல்போவில் அந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ரொம்ப வயலண்ட்டாக ரொம்ப ரஃப்பாக போட்டு அதை இழுத்து அதை அவங்களே பக்கத்தில் இருக்கிற காமன் பீப்புளே அதை செட் பண்ண ட்ரை பண்ணுறது தப்பு. அதை இழுக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, நரம்பு ஏதாவது எடுத்துருவாங்க. ஸோ அப்போ நர்வ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா சிம்பிளாக ஒரு டிஸ்லொகேஷனை சரி பண்ணுறது போய் அது ஒரு மேஜர் சர்ஜரி ஆகிடும். ஸோ அந்த அடிப்பட்ட பகுதி அசையாமல் பார்த்துக்கிறது வரைக்கும் பண்ணால் போகிறோம். மற்றபடி அந்த இடத்துல வேற எதுவும் பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது.
1: ஓகே,
0: மூட்டை உள்ளர செட் பண்ணுறதோ இல்லை ரொம்ப போட்டு இழுக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது.
1: ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் கிடையாது, பண்ணக்கூடாத இத்தனை விஷயங்கள் இருக்குது இல்லை,
0: அது ரொம்ப முக்கியம். எது பண்ணக்கூடாதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். இது அது அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணி காம்ப்ளிகேஷன் ஆனது நிறைய பார்த்துருக்கோம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் டாக்டர். இப்போது சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, முதுகு தண்டில் வந்து வலிக்குது, ஒரு காயம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க டக்குன்னு பண்ண வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன?
0: ஸோ எஸ், இப்போ இந்த ஃபஸ்ட் எய்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ பின்னாடி முதுகில் வந்துட்டு ரொம்ப வலி சொல்கிறாங்க, திரும்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து சஸ்பெக்டட் வெர்டிபரல் ஃப்ராக்சர், அதாவது ஸ்பைன் ஃப்ராக்சர். ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு யூஸ்வலாக ஆம்புலன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன் போர்டுன்னு ஒன்று வச்சுருப்போம், அது கூட வந்துட்டு ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு டேப்ஸ்லாம் இருக்கும் கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் உடனே கிடைக்காது. ஸோ ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அந்த பர்சனை வந்து நிற்க வைக்க ட்ரை பண்ணுறதோ இல்லை உட்கார வைக்க ட்ரை பண்ணுறதோ பண்ணக்கூடாது. முதுகில் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க படுத்தபடியே இருக்கலாம், ஏதோ ஒரு ஃப்ளாட்டான பலகை கிடச்சிதுன்னா அந்த பலகை மேலே படுக்க வைக்கலாம். இப்போ நடு ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறாங்க, ரோடுடைய ஒரு ஓரத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணணும்னா ஒரு பலகை மேலே வச்சு ஷிஃப்ட் பண்ணுறது சேஃபானது.
1: ஓகே ஓகே.
0: அது யூஸ்வலாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு பேராது இன்வால்வ் பண்ணணும், ஒருத்தராகவே பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு கேர்ஃபுல்லாக அந்த பேஷண்ட் வந்து ரோடுடைய சென்டர்லேருந்து ஒரு சேஃபான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும்.
1: ஓகே ஓகே. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும்னு சொல்கிறீங்க?
0: ஆமாம், அதில் வந்துட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, உட்கார வைக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லை நிற்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஆட்டோவில் வச்சு கூப்பிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணக்கூடாது.
1: ஓகே,
0: முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஆக்சிடெண்ட், இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒரு ஸ்ப்ரெயின் மாதிரி தான் இருக்குது, கால் பாதத்தில் ஏதோ இருக்குது, அதெல்லாம் ஓகே, ஒரு அவசரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் வச்சு கூட்டிகிட்டு வரது ஓகே. பட் இந்த மாதிரி ஹைவேல ஆகுறது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஆயிருக்கு, தொடையிலுமே ரெண்டாக உடஞ்சிருக்கும். ரொம்ப வெளியூர்லேருந்து திருவண்ணாமலையிலேருந்து இங்கே சென்னை வரைக்கும் ஆட்டோலேயே வச்சு கூப்பிட்டு வந்தவங்களாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்குள்ளே என்னாகும், உள்ளற ப்ளீட் ஆகி இங்கே பேஷண்ட் வரப்போ பிபியை ரெக்கார்டே பண்ண முடியாது, அவ்வளோ லோவாக இருக்கும் பிபி.
1: ஓகே,
0: ஸோ ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணணும் தான், இல்லை நியர்பை ஜிஹெச் எதுவோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகணும் ஃபஸ்ட்டு.
1: ஓகே,
0: ஸ்டெபிளைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு ஹையர் சென்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
1: ஓகே, ஸோ அந்த முதுகில் அடிபட்டிருக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அதை ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்.
0: ஆமாம்.
1: ஓகே, ஸோ

0: நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு வெளிப்புற எலும்பு முறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த எலும்பு அப்படியே வெளியே தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து எவ்வளோ ஆபத்தானது, அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர்?
1: ஸோ நீங்கள் கேட்குறது வந்துட்டு ஓப்பன் ஃப்ராக்சர் அப்படின்னா என்னென்னா க்ளோ ரெண்டு டைப்பு, க்ளோஸ் ஃப்ராக்சர்னா சதையிலலாம் எந்த காயமும் இல்லை, எலும்புலாம் எதுவும் வெளியில் தெரியல, உள்ளுக்குள்ளார ஃப்ராக்சராக இருக்குது, அது வந்து க்ளோஸ் ஃப்ராக்சர். இன்னொரு டைப் வந்து ஓப்பன் ஃப்ராக்சர், அதாவது ரெண்டு மூணு விதத்தில் ஓப்பன் ஆகலாம். ஒன்று வந்துட்டு இன்சைட் அவுட்டுன்னு சொல்லுவோம், அப்படின்னு என்னென்னா எலும்பு உள்ளார உடஞ்சி அது கூரா பாயிண்டடாக ஆயிடுறது, அது வந்து அந்த ஷார்ப்னஸ் குத்தியே சதையை தோல் எல்லாத்தையும் குத்திட்டு எலும்பு வெளில வந்துடுறது, அது வந்து இன்சைட் அவுட். இன்னொன்று வந்து அவுட்சைட் இன், அப்படின்னு என்னென்னா ஒரு வண்டி கால் மேலே ஏறிடுச்சு இல்லை கை மேலே ஏறிடுச்சு அப்படின்னா தோள்கள்லாம் கிழிஞ்சு அதுக்கப்புறம் எலும்பு தெரிகிறது, அது வந்து அவுட்சைடுன்னு. இது ரெண்டுமே

0: இன்னொரு டைப் வந்து ஓப்பன் ஃப்ராக்சர், அதாவது ரெண்டு மூணு விதத்தில் ஓப்பன் ஆகலாம். ஒன்று வந்துட்டு இன்சைட் அவுட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னென்னா, எலும்பு உள்ளார உடஞ்சி அது கூரா பாயிண்டடாக ஆயிடுறது, அது வந்து அந்த ஷார்ப்னஸ் குத்தியே சதைய தோல் எல்லாத்தையும் குத்திட்டு எலும்பு வெளில வந்துடுது, அது வந்து இன்சைட் அவுட். இன்னொன்று வந்து அவுட் சைட் இன். அப்படின்னு என்னென்னா, ஒரு வண்டி கால் மேலே ஏறிடுச்சு இல்லை கை மேலே ஏறிடுச்சு அப்படின்னா தோள்கள்லாம் கிழிஞ்சு அதுக்கப்புறம் எலும்பு தெரிகிறது, அது வந்து அவுட் சைட் இன். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தான். இதில் ரொம்ப ஆபத்தானது வந்து அவுட் சைட் இன், எல்லாமே க்ரஷ் ஆகிடும், மசில்ஸு ஸ்கின்னு நர்வ்ஸ் அதெல்லாம் க்ரஷ் ஆகிடும். அது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை அது. அண்டு இந்த இன்சைட் அவுட் அதுவுமே உள்ளேருந்து வெளில குத்திருச்சு அப்படின்னாலும் அதுவும் ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ணணும். அதில் வேறு கட்டு கட்டுறதுக்கான மாவு கட்டு இல்லை ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப ரேர். இதில் என்னென்ன ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ எலும்பு வந்துட்டு கொஞ்சம் கூட எந்த ஒரு கிருமியுமே இருக்கக்கூடாது எலும்பில். ஸோ இப்போ வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மண் கிரீஸு டர்ட்டு இல்லை சேரு அது ஏதாவது அதில் பட்டுருச்சு அப்படின்னா இமீடியட்டாக இன்ஃபெக்ஷனுக்கான ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். படிப்படியாக இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா சீழ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அர்ஜென்ட்டாக சரி பண்ண வேண்டியது முக்கியம். ஒரு ரெண்டு நாள் கழித்து பண்ணுறோம் இல்லை வெளியூரில் ஆயிருக்கு எங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த ஊரில் இருக்கீங்களோ இல்லை வேறு ஆப்ஷனே கிடையாது, அந்த ஊரில் அதுக்கான சர்ஜரி சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். இல்லை அந்த ஆர்த்தோபெடிக் டாக்டரே சொல்கிறாங்க இதுக்கு ஃபஸ்ட் எய்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ டேஸ் கழித்து பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் அவங்களுடைய ஊரில் போயிட்டு பண்ணுறது ஓகே. மற்றபடி இதை டிலே பண்ணக்கூடாது. அது இதில் இதில் மெயின் ப்ராப்ளம் வந்து டிலே தான். டிலே பண்ணாமல் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டா இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கம்மி பண்ணிடலாம்.
1: ஓகே ஓகே.
0: சில சமயங்களில் இப்போ நான் சொன்ன மாதிரி க்ரஷ் இன்ஜுரி, அதில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியும் தேவைப்படும். இப்போ தோலே இல்லை சதைங்களே எல்லாமே ஃபுல்லாக க்ரஷ் ஆகிடுச்சு நசுங்கிருச்சு அப்படின்னும் போது அந்த தோலோ சதையோ வேறு ஒரு பகுதியிலேருந்து எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை உண்டு.
1: ஓகே, இந்த ஸ்டேஜ்லாம் போனால் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்றது.
0: இப்போ இந்த நீங்கள் சொல்கிற டைப் ஆஃப் ஃப்ராக்சருக்கு வந்து 95% சர்ஜிக்கல் மெத்தட் மட்டும்தான் ஒர்க் ஆகும்.
1: ஓகே, ஸோ சப்போஸ் சர்ஜரி இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி?
0: ஸோ இந்த க்ளோஸ்டு ஃப்ராக்சர் சொல்கிறோம் பாருங்கள், வெளியில் காயம் இல்லை உள்ளுக்குள்ளே ஃப்ராக்சராக இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு நிறைய டைப் இருக்குது, டிஸ்பிளேஸ்ட் ஆர் அன்டிஸ்பிளேஸ்டு. அப்படின்னா அது ஃப்ராக்சர் ஆகிருக்கு ஆனால் விலகலை அப்படின்னும் போது ஒரு மாவுக்கட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு சரி பண்ணலாம். இல்லை ரொம்ப விலகிருச்சு முக்கியமான மூட்டை சுற்றி ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு அதை ஆப்ரேட் பண்ணி தான் சரி பண்ணணும். கட்டு போட்டு சரி பண்ணுறதுனா என்னென்னா கூடிடும் எலும்பு, பட் மூட்டு ஃபங்க்ஷன் ஆகாது, ஸ்டிஃபாக இருக்கும்.
1: ஓகே, ஸோ அந்த மாதிரி
0: அப்படி இருக்கும்போது அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரியான ஃப்ராக்சர், என்ன ஏஜ். குழந்தைங்களில் ஃப்ராக்சர் ஆனால் கூட ஆப்ரேஷன் தேவைப்படாது.
1: ஓகே,
0: அவங்கள வந்துட்டு உடனே மடமடன் கூடிடும்.
1: ஓகே,
0: பெரியவங்களில் வந்துட்டு எந்த போனில் ஃப்ராக்சராக இருக்குது எவ்வளோ சிவியராக இருக்குங்கிறத பொறுத்து அது சர்ஜரியா இல்லை சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறதான் டிசைட் பண்ணுவோம்.
1: ஓகே ஓகே. அதே மாதிரி இந்த பிளேட் வைக்கிறது அண்ட் ராட்ஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது சேஃப்டி தானா டாக்டர்?
0: ஸோ இதுதான் ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ட்டுன்னு சொல்கிறது. அதாவது பேசிக்லி ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகுதுன்னா என்னென்னா, யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் கிட்டே சொல்லும் போது கூட இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம், ஒரு ஃபர்னிச்சர் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபர்னிச்சரோட கால் வந்துட்டு லேசாக கிராக் ஆகிடுச்சு அப்படின்னா சும்மா அதை சுற்றி ஒரு டேப் ஒட்டி விட்டால் கூட அது ஃபர்தராக கிராக் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போ அதுவே உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஒரு கிளாம்ப் போட்டு ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிளைஸ் பண்ணுறது, பேசிக்லி உடஞ்சதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறோம். அதே தான் எலும்புக்குமே அதை ஸ்டெபிளைஸ் பண்ணணும். அது எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல்னால் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு, ஆர் இன்டர்னல், இன்டர்னல்னால் ராட் ஆர் பிளேட்ஸை வச்சு ஸ்டெபிளைஸ் பண்ணுறது. மொத்தத்தில் எலும்பு ஆடக்கூடாது.
1: ஓகே,
0: ஸோ அதுக்கு எந்த மெத்தட் மோஸ்ட் சூட்டபுளாக இருக்குமோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது லாஸ்ட் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், எவ்வளோ சிவியர் ஃப்ராக்சருங்கிறத பொறுத்து அது எக்ஸ்டர்னலாக ஸ்டெபிளைஸ் பண்ண போகிறோமா இன்டர்னலாக ஸ்டெபிளைஸ் பண்ண போகிறோமாங்கிறது. ஸோ இந்த பிளேட்டில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம் வந்துட்டு அது ஒரு பிளேட்லாம் உள்ளார வச்சா மெட்டல்லாம் வச்சா ஏதாவது ப்ராப்ளம் வருமா, இன்ஃபெக்ஷன் ஆகுமா, அது உடம்பு அலர்ஜி ஆகுமா அப்படிங்கிறது, அப்படி கிடையாது. அது எல்லாமே இன்னர்ட் மெட்டீரியல்ஸ். அப்படின்னா எப்படி வைக்கிறோமோ ஒரு 40 வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் நிறைய இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ அதில் யூஸ் பண்ணுற அலாய் பார்த்தீங்கன்னா குரோமியம் சொல்லிட்டு ஒரு அலாய், டைட்டேனியம் சொல்லிட்டு ஒரு அலாய், அதெல்லாம் பாடியோடு ரியாக்ட் ஆகாது, லைஃப் லாங் இருக்கலாம். சில சமயங்களில் பேஷண்ட்ஸே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கழித்து ரிமூவ் பண்ணிப்பாங்க, அது வந்து அந்த ஆப்ஷன் அவங்களோடது.
1: ஓகே,
0: அது பர்மனெண்ட்டாக இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது.
1: ஓகே, ஸோ சூப்பர். ஸோ அப்போ பிளேட் வச்சாலும் அந்த இதுக்கெலாம் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றத தெளிவாக சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில சில

0: சிச்சுவேஷன்ஸில் அந்த பிளேட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு டாக்டரே சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 19-20 வயசில் ஒருத்தவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ கை எலும்பு ஃப்ராக்சர் ஆகுது, அதுக்கு பிளேட் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் வச்சு பார்க்கும்போது திடீர்னு அவங்க ஒரு 40 வயசில் வந்து அந்த பிளேட்டை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க, ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ ரிமூவ் பண்ண முடியாது.
1: ஓகே,
0: சுற்றிலாம் ஃபுல்லாகவே எலும்பு வளர்ந்துட்டு இருக்கும்.
1: ஓகே,
0: ஸோ அந்த ஏஜில் சப்போஸ் ஃப்ராக்சராகி ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 19 வயசில் இல்லை 20 வயசில் பண்ணுறோன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு கழிச்சு வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இது ரொம்ப வயசானவங்களுக்கு இடுப்பு எலும்பில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அதுக்கு பிளேட் அண்ட் ஸ்க்ரூ வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரும்ப இன்னொரு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்ல மாட்டோம்.
1: ஓகே,
0: ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில், யாருக்கு ரிமூவல் தேவை, யாருக்கு ராட் வைக்கணும், யாருக்கு பிளேட் வைக்கணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்று ஏஜ், இன்னொன்று டைப் ஆஃப் ஃப்ராக்சர்.
1: ஓகே ஓகே, இப்போது ஒரு எலும்பு முறிவு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு அது சரியாக எவ்வளவு காலம் ஆகும்?
0: ஸோ நம்ம உடம்புல இருக்க ஒரு ஒரு டிஷ்யூஸும், தோலாக இருக்கட்டும் இல்லை மசில்ஸாக இருக்கட்டும் எலும்பாக இருக்கட்டும், அது கூடுறதுக்கு ஒரு ஆவரேஜ் டைம் பீரியட் உண்டு. இப்போ ஒரு ஸ்கின், இப்போ தோல் கட் ஆகிடுச்சு, ஒரு தையல் போடுறோம் அப்படின்னா ஏன்னா 10 நாளில் தோல் ஆறிடும், தையல் பிரிச்சுருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எலும்பை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 2-3 மாதம் அந்த எலும்பு வந்து திரும்பவும் அந்த நம்மளுடைய லோடை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு 2-3 மந்த்ஸ். ஸோ அது வரைக்கும் ஹீலிங் பீரியடுன்னு சொல்லுவோம், அதுதான் பெரும்பாலான டைம். சில சமயங்களில் மல்டிபிள் ஃப்ராக்மெண்ட்ஸாக உடஞ்சிருக்கும், அதில் வந்துட்டு 6 மந்த்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும் எலும்பு கூடுறதுக்கு. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த பீரியட் வரைக்கும் சில ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணலாம். இப்போ சர்ஜரியே பண்ணிடுறோம், அதுக்கு அர்த்தம் வந்து ஃபுல்லாக ரெஸ்டில் இருக்கணுங்கிறது கிடையாது. அதை லோடு பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் பண்ணக்கூடாதே தவிர, நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ணலாம், விதின் ஒரு 5 டேஸ்லேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ உடற்பயிற்சி சிகிச்சை, அது எவ்வளோ ரொம்ப முக்கியம் டாக்டர்? இப்போ சப்போஸ் ஒருத்தர் வந்து அடிபட்டு நம்ம எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஃபர்தராக எக்ஸசைஸ் பண்ணி
0: இது ஒரு ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடுறோம் இல்லை ஆப்ரேட் பண்ணி சரி பண்ணுறோம், அது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த ஃபிசியோதெரப்பி, இந்த தசை பயிற்சி. ஸோ ஏன்னா இப்போ நம்மளுடைய என்னுடைய கைகளோ கால்களோ நான் ஒரு 48 மணி நேரம் நான் சிக்காமல் வச்சுருந்தேன்னா அந்த சதை வந்து வீக் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆச்சுன்னா அந்த சதைங்களில் அதை சுற்றி இருக்க சதைங்க டெஃபினட்டாக அது வந்து வலுவிழுந்து போயிடும். ஸோ அதுக்கு திரும்ப வலுவூட்டுறதுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி பயிற்சி ரொம்ப முக்கியம்.
1: ஓகே,
0: அது யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும், அதுக்கு சில ப்ரோட்டோகால் சொல்லுவோம். ஒரு சில மூமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணலாம் ஃபஸ்ட்டு 2 வாரத்தில், அடுத்த 2 வாரத்தில் இன்னும் சில மூமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம், அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். ஒரு 8-10 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா எந்த ஜாயிண்ட்டோ அதுக்கான எல்லா மூமெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே, ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இந்த நேரத்தில் எனக்கு இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும். இப்போது ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உடல் ரீதியாக டாக்டர் இருக்காங்க அப்படின்ற ஒரு இது தைரியம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். சர்ஜரி பண்ணாலும் சரி எல்லாம் ஃபைனலாக முடித்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இப்போ கூட இருக்கவங்களோ அவங்களாம் எப்படி பார்த்துக்கணும் அவங்கள?
0: ஸோ பொதுவாகவே ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா எப்படி அந்த கை அசையுமா, கால் அசையுமா, நடப்போமா, வேலைக்கு போவோமா, நம்மளுடைய நார்மல் லைஃப் வந்து லீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஃபியர் வந்து அன்இமேஜினபிள். எவ்வளோதான் நாங்கள் அந்த ஃப்ராக்சர் ஆகி ஃபஸ்ட்டு வரும்போது அந்த கவுன்சிலிங் கொடுத்தாலுமே அட் எவ்ரி ஸ்டேஜ் அந்த பயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். படிப்படியாக அவங்களுடைய ரிசல்ட் அவங்க பார்க்க பார்க்க தான் அவங்களுக்கு அந்த பயம் போகும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவங்கள வந்துட்டு அவங்களுடைய சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ், ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன பார்க்குறோன்னா நம்ம டிபெண்ட் ஆகிடுவோமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது, எதுக்குனாலும் இன்னொருத்தவங்களை கூப்பிடுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ அது அந்த பயம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே யூஸ்வலாக என்ன, இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அவங்க எழுந்து உட்காந்து சாப்பிட முடியணும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியணும், குளிக்க முடியணும், அது எல்லாத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ண சொல்லுவோம், ட்ரை பண்ண வைப்போம் ஹாஸ்பிட்டல்லையே. அதே மாதிரி வீட்டுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அனுப்பிச்சி விடுவோம். ஸோ அவங்களுடைய வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ரூம்லேயும் எந்தெந்த ரூம் வரைக்கும் நடக்கலாம், எந்த மாதிரி சேர் யூஸ் பண்ணலாம், படி இருந்துச்சுன்னா எப்படி படி ஏரியாங்கிறது, அது எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அதை பண்ண பண்ண தான் அந்த பயம் போகும். எவ்வளோதான் நம்ம வாய் வழியாக சொன்னாலுமே கூட அதை அவங்க ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ண பெரும்பாலும் ஃபஸ்ட்டு 2-3 மந்த்ஸ் அந்த ஃபியர் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்களுடைய நார்மல் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பயம் போயிடும்.
1: ஓகே, ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் எங்களுக்காக சாலை விபத்துகளை தடுக்கிறத பற்றியும் அண்ட் அது ஏற்பட்டால் அதுக்கு

0: என்னென்ன சிகிச்சைகள், அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக வந்து மக்களுக்கு, நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ஸோ எவ்வளோ தான் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப் ஆர் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்தாலுமே கூட, ரோட் ஆக்சிடெண்ட் வந்து ஒரு மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள் ஆர் எப்படி சொல்லலாம், தவிர்க்கக்கூடிய ஒரு ரீசன் ஒருத்தருடைய உயிர் இழக்கிறதுக்கு. ஸோ சிம்பிள் திங்ஸ், நீங்கள் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கவனமாக இருக்கிறது, வீட்டிலேருந்து கிளம்புறதா இருக்கட்டும், நீங்கள் என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் வண்டி ஓட்டுற விதமாக இருக்கட்டும், ஸோ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா கவனம் இருந்துச்சுன்னா ஒரு உயிரை காப்பாற்றிடலாம். உங்களை நம்பி வீட்டில் வந்துட்டு ஒர்க் போகிறவங்க சொல்கிறேன், வீட்டில் ஒரு ஃபேமிலியே இருக்குது, ஸோ அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துக்கணும். நீங்கள் ரேஷாக ஓட்டுறதோ இல்லை ஓவர் ஸ்பீட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணும்போது, அதையும் தாண்டி சில சமயங்களில் நம்ம கண்ட்ரோலில் சில விஷயங்கள் கிடையாது. ஸோ அது நம்ம வந்துட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பெரும்பாலான டைம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூளை முடுக்கள்லாம் ட்ராமா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நியரஸ்ட்டு ட்ராமா சென்டரில் போய் அதுக்கு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை அந்த கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவோம், ஃபஸ்ட்டு 6 to 8 hours, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது.
0: ஓகே ஓகே. ஸோ மக்களே, இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி ரோட்டில் போகிறப்போ அது நடந்து போனாலும் சரி, வாகனத்தில் போனாலும் சரி, இருசக்கரம் நான்கு சக்கரம் எதில் போனாலும் சரி, பாதுகாப்பாக போங்க, சேஃப்டியாக இருங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்கிறார் டாக்டர். சாலையில் போகிறப்போ கவனம் தேவை, அதே மாதிரி உங்களுடைய சேவையும் எங்களுக்கு தேவை டாக்டர். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.
1: ரொம்ப நன்றி லோகேஷ்,
0: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது மாணிக்கம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தவிக தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தவிக உடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தவிக தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்களை தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நங்போங் அம்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த் முகமது யாசிர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப்பே சிக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நேரம் 4:03 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த நிறைய புத்தம்புது பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நிகழ்ச்சியோடைய முதல் பாடல் 6 திரைப்படத்துல இருந்து பார்க்காத அந்த பாட்டு தான் கேட்க போறீங்க. திப்பு அப்புறம் சுமங்கலி சேர்ந்து பாடின இந்த பாட்டை நான் முத்துக்குமார் எழுதியிருக்கிறாரு தேவிஸ்ரீ பிரசாத் இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026

0: 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

நேரம் 4:10 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல் காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து தேவதையை கண்டேன் என தொடங்கும் பாடல். ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல். நான் முத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையில. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

நேரம் 4:20 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அது ஒரு கனாக்காலம் திரைப்படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் என தொடங்கும் பாடல். விஜய் ஏசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல். வாலி வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திடுங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 4:32 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து வீழாமலே இருக்க முடியுமா என தொடங்கும் பாடல். எஸ்பிபி சரண் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். மரகதமணி இசையில் கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 4:42 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில நிறைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து கண்ட நாள் முதலாய் என தொடங்கும் பாடல். இந்த பாடலை பாடியவர் சுபிக்ஷா, வரிகள் கொடுத்தவர் NS சிதம்பரம் மற்றும் இசை யுவன் சங்கர் ராஜா. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

நேரம் 4:53 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அண்ட் இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக சாமி திரைப்படத்துல இருந்து இதுதானா என தொடங்கும் பாடல். இந்த பாடல சித்ரா மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கேட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. மீண்டும் ஒரு நாளில் உங்கள்கிட்ட வந்து நான் பேசுறேன். அண்ட் அதுவரையும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 உடன்.

பாலசுப்ரமணியன். தீவிரவாதத்திற்கு எதிரான போரில் இந்தியாவுடன் வியட்நாம் தொடர்ந்து துணை நின்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எஃகுத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை தாவேகா தலைவர் திரு விஜய் இன்று சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோரினார். திமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ள காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்துள்ளது. இந்த கூட்டணி உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலிலும் தொடரும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தாவேகா தலைவர் திரு விஜயை சந்தித்து புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தலில் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையத்தை குறை கூறி கருத்துக்கள் தெரிவிப்பதை காங்கிரஸ் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் நோங்பாக் நன்பா, மெய்தித்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது யாசிர் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டிபி சிக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 FM Rainbow 101.4 கேட்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் முதல் பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து நில் நில் நில் பதில் சொல் சொல் என்ற பாடல்.

5 மணி எட்டிடமிடம் ஆயிட்டே இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். அழகான பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் கர்ணா திரைப்படத்திலிருந்து. அர்ஜுன், கௌதமணி, கவுண்டமணி, சேத்தன், வித்யாசாகர் மற்றும் ஸ்வர்ணலதா பலரும் பாடிய பாடல். வித்யாசாகர் அவர்களுடைய இசையில் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

0: 101.4 நீங்க எல்லாமே சமதூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: 5:20 ஆயிட்டே இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4. அழகான பாடல்களின் வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக வந்துகிட்டே இருக்கு கங்கை கரை பாட்டு திரைப்படத்திலிருந்து முத்து மனசுக்குள்ள என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், காளிதாசன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: ஐந்து மணி 31 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து காதல் காதல் என்ற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவர்கள் பாடியிருக்காங்க.

36 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்த பாடல் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

5:42 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து தூத்துக்குடி முத்து முத்து என்று பாடல்.

5:47 ஆயிற்றுக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் தேவதை திரைப்படத்திலிருந்து ஒரு நாள் அந்த ஒரு நாள் என்ற பாடல் எஸ் ஜானகி அவர்களுடைய குரலில் உங்களுக்காக.

நேரம் 5:54 நிமிடமாயாச்சும் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு பாடலில் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட பெயர் இருந்தாலே அது ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒருவேளை அந்த பாடல் நம்மளோட பெயர்லேயே இருந்தால் அது எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஆசை திரைப்படத்திலிருந்து மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் என்ற பாடல் உங்களுக்காக. இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தான், திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் இன் ஃப்ரம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே பூமி சமதுல.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார்.

இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இதுதொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததை அடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்று கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தவேகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தவேக தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தேர்தலுக்கு பிந்தைய அஇஅதிமுகவின் நிலைப்பாடு குறித்து இந்த ஆலோசனையின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோல் நிலையங்களும் முழுமையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குவதற்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின்போது வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதில் இசிஐ நெட் செயலி முக்கிய பங்கு வகித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை இதுவரை 10 கோடி பேர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்குப்பதிவு தினத்தன்று அதிக எண்ணிக்கையில் இந்த செயலி பயன்படுத்தப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இதுதொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை

0: பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் உள் கர்நாடகம் முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் April 8 முதல் 11 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு வேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இன்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 வாரங்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்தது. இதிலும் கடந்த 4 தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கிய தினத்தில் கடும் வெயில் காணப்பட்டது. எனினும் இன்றைய தினம் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர், மன்னார்குடி, லெச்சுமாங்குடி, பொதக்குடி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் பெயரில் போலி முகநூல் பக்கம் உருவாக்கப்பட்டு பண மோசடி நடைபெற்று வருவதாகவும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசியில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நங்போங் கங்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷன், முகமது யாசர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பால் நிவேஷும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டாப் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் இந்த கூட்டணி எதிர்கால தேர்தலிலும் தொடரும் என்று அறிவித்துள்ளது. காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. +2 தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு நிமிடம் ஆயிட்டே இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிறக்கும் நிகழ்ச்சி திரையராகம். இன்றைய திரையராகம் நிகழ்ச்சியில் 3 திரைப்படங்களிலிருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மனசுக்குள் மத்தாப்பு, என் வழி, தனி வழி மற்றும் 2 1 போன்ற திரைப்படங்களிலிருந்து.

7 மணி 5 நிமிடம் ஆயாச்சு. கேட்டுட்ருக்கோம் திரைராகம் நிகழ்ச்சி. அடுத்தபடியாகவும் பாடல்கள். மனசுக்குள் மதாப்பு திரைப்படத்திலிருந்து பூந்தன்றலே நீ பாடிவா என்ற பாடல் மற்றும் யார் யார் இங்கே என்ற 2 பாடல்கள் உங்களுக்காக.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் தெபே சைக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் அதிபர் திரு லோ தாம் இடையே நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, மருந்தியல், கல்வி, வங்கி மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வகை செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு தலைவர்களுக்கும்

இடையே நடைபெற்ற பேச்சுக்களின் போது சர்வதேச விவகாரங்கள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு துறையில் வியட்நாம் உடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் வியட்நாம் துணை பிரதமர் ஜெனரல் பான் வாங் கியாங்குடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வியட்நாமுடன் நீண்டகால நட்பை இந்தியா கொண்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். மேற்கு வங்கத்தில் புதிய அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சாமிக் பட்டாச்சாரியா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நாளை மறுநாள் மாலை 4 மணிக்கு நடைபெறும் என தெரிவித்தார். இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து வரும் சனிக்கிழமை புதிய அரசின் பதவியேற்பு விழா காலை 10 மணிக்கு நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், 20 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் திரு சமிக் பட்டாச்சாரியா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் தேர்தலுக்கு பிந்தைய வன்முறையில் ஈடுபடுவோரை கைது செய்யுமாறு தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அம்மாநிலத்தில் தேர்தலுக்கு பின்னர் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததை அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் இதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றம் அளிக்கக்கூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேற்குவங்க தலைமைச் செயலர், காவல்துறை தலைவர், கொல்கத்தா காவல் ஆணையர், மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள சேமிப்பு கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு சேமிப்பு கிடங்குகளுக்கான நெறிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். இந்த மாற்றங்கள் சேமிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவுவதோடு கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். ஜப்பானுடன் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். புதுதில்லியில் ஜப்பான் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிமி ஒனோடாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். ஆராய்ச்சிப் பணிகளை கூட்டாக மேற்கொள்வதற்கான புதிய வாய்ப்புகளை கண்டறிவதற்கான அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். எஃகு துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 1,40,00,000 டன் எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 5.8% அதிகமாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளின் ஆணையக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கையெழுத்தானதன் அடிப்படையில் இந்த கூட்டம் நடைபெற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இன்று பர்ஹான்பூரில் தொழில்துறையினர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொருளாதார வளர்ச்சியில் தொழில்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய பிரதேச அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளையும் திரு மோகன் யாதவ் பட்டியலிட்டார். மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்தின் தலைவராக திரு சசிசேகர் வெம்பட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்கும் நாளில் இருந்து 3 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியை வகிப்பார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவில் நடைபெற்ற 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி அரசின் சிறந்த நிர்வாகத்திற்கான அங்கீகாரம் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா கூறியுள்ளார். இன்று மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்றார். ரயில் பாதை பராமரிப்பு பணிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் கூறியுள்ளது. ரயில்கள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாவதற்கு ரயில் பாதை பராமரிப்பு பணிகளின் குறைப்பு

பாடுகளே காரணம் என தெரிய வந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வாரியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வாரியத்தின் சார்பில் மண்டல அலுவலர்களுக்கு சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டுள்ளது. குஜராத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 83.86% உள்ளது என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அதிகபட்சமாக நர்மதா மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 90.85% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 2 நக்சலைட்டுகளை காவல்துறையினர் கைது செய்தனர். லத்தேகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு குமார் கௌரவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு குமார் கௌரவ் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 100,000 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக 2 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். சஹரான்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை அதிகாரி திரு அசோக் சிசோடியா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் திரு அசோக் சிசோடியா தெரிவித்தார். இந்தியா தென்கொரியா இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இரு நாடுகளின் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெபேஸ் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நான்போக் ஞான்பா, மெய்தி ஒய்னா, பர்ஷாந்த், முகமது எசீர் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஸ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான முதல் சுற்று ஆட்டங்களில் அவர்கள் வெற்றி பெற்றனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பவுல் நிவேஷ் மற்றும் ரன்வீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஆசிய கோப்பைக்கான நடன விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பசிபிக் கோல்ஃப் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. குந்தாஸ் கவுல் சந்து உட்பட 3 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி இந்தோனேஷியாவில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வியட்நாம் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான 13 ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உணவு அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் அல்ஜீரியாவும் முடிவு செய்துள்ளன. ஸ்வீடனின் டெபேஸ் செக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மாயாச திரையாக்கம் நிகழ்ச்சி கேட்டே இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் மனசுக்குள் மதாவு திரைப்படத்திலிருந்து வா கண்மணி என்ற பாடல்.
1: See you next time.

7:30 நிமிடம் ஆயாச்சு. திரைராகம் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் கேட்டு மனசுக்குள் மதாப்பு திரைப்படத்திலிருந்து, அடுத்தபடியாக என் வழி தனி வழி திரைப்படத்திலிருந்து பறவை காதல் பறவை என்ற பாடல் மற்றும் தாயம் போடு ஒரு தாயம் என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

7:39 திரைராகம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்தபடியாக பாடல் வந்துக்கிட்டே இருக்க, என் வழி தனி வழி திரைப்படங்களிலிருந்து எழுந்தாள் மெல்ல மற்றும் மாமா அழகு என்ற இரண்டு பாடல்கள்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672922.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

7:49 நிமிடமாய் ஆச. அடுத்தபடியாக கேட்க இருக்கும் பாடல்கள் 2-1 திரைப்படங்களிலிருந்து. நிகழ்ச்சியில் 2-1 திரைப்படத்திலிருந்து பூவுக்கு மற்றும் காதலுக்கு என்று ஆரம்பிக்கக்கூடிய 2 பாடல்கள் உங்களுக்காக.

0: 92.4 இங்க எல்லாமே தோணி.
1: மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ நாகங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேக தலைவர் திரு விஜய் உரிமை கோரியுள்ளார். இன்று சென்னையில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து இதற்கான கடிதத்தை அவர் வழங்கினார். முன்னதாக தவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்தது. இது தொடர்பாக அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் புதிய அரசு அமைக்க தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டுவர இரு கட்சிகளும் இணைந்து பாடுபடும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டணி உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலிலும் தொடரும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்களின் தீர்ப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் தவேக தலைவர் திரு விஜய் இணைந்து தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய உறுதியேற்றுள்ளதாகவும் திரு கிரீஷ் சோடங்கர் அதில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக திரு ராஜேஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தவேக அலுவலகத்திற்கு சென்ற காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் திரு விஜயை சந்தித்து ஆதரவு கடிதத்தை சமர்ப்பித்தனர். தவேக அமைச்சரவையில் பங்கேற்க உள்ளதாகவும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகாவிற்கு தற்போது 5 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்ததையடுத்து கூட்டணிக்கான எண்ணிக்கை 113 அதிகரித்துள்ளது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 6 உறுப்பினர்கள் தேவை.

தேவைப்படும் நிலையில் இதர கட்சிகளுடனும் தாவேக ஆலோசனை நடத்தி வருகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் தங்கள் முதுகில் குத்திவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சரவணன் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் தங்கள் உழைப்பால் வெற்றி பெற்ற காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளது தமிழக மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் கூறினார். அவசரகதியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இதற்கான முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் காங்கிரஸ் நம்பகத்தன்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சரவணன் கூறினார். இந்நிலையில் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டே தாவேக்காவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் இந்த முடிவினை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதனை குறை கூறி திமுக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசின் தலைமை பண்பு குறித்து யாரிடமும் சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் சார்ந்த பயணத்தை காங்கிரஸ் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் செல்வி ஜோதிமணி கூறியுள்ளார். தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி உரிய ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவினை அறிவிக்கும் என்று அதன் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதரவு கோரி தாவேக்க தங்களுக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக கூறினார். இடதுசாரி கட்சிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாளை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் தொடரும் என்று அறிவித்துள்ளது. இதற்கிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதன் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்படவில்லை என்றார். எந்த சூழலிலும் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கப்பட மாட்டாது என்றும் திரு கே பி முனுசாமி தெரிவித்தார். தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகளை இறுதி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது. இத்தொடர்பாக தேர்வுகள் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வு முடிவுகள் வெளியாகும் நாள் குறித்த விவரம் ஒரு நாளைக்கு முன்னதாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை அதற்கான இணையதளத்தில் நாளை முதல் பதிவு செய்யலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் டெப் சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 16 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
2: ரெயின்போ ராகங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கனவுகள் கற்பனைகள் என்ற திரைப்படத்திலிருந்து தென்றல் ஒரு தாளம் என்ற பாடலை கேட்டு மகிழலாம்.

9:21 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் யாரோ அழைக்கிறார்கள் திரைப்படத்திலிருந்து இந்த இரவில் நான் என்ற பாடல் பாடியிருக்காங்க பி. ஜெயச்சந்திரன் அவர்கள்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

கடலம்மா ஹே கடலோரம் கடலோரம் அலைகள் ஓடி விளையாடும் வலவீசு வலவீசு பாட்டம் பார்த்து வலவீசு அம்மா கடலம்மா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

0: ரெயின்போ ரீவைண்ட்.
1: எஸ் தொடர்ந்து நிகழ்ச்சியின் முதல் பாடல் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து முத்துக்கலோ கண்கள் என்ற பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்களின் குரலில்.

10 மணி 8 நிமிடம் ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ரீவைண்ட், எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்தபடியாக பாடல்கள் பட்டணத்தில் பூதம் மற்றும் செல்வமகள் திரைப்படங்களிலிருந்து.

பதினெட்டு நிமிடம் ஆயிற்றுக்க ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். அனுபவி ராஜா, அனுபவி மற்றும் இரு வல்லவர்கள் திரைப்படங்களிலிருந்து.

0: 10:26 ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். பாமா விஜயம் மற்றும் ஊற்றி வரை உறவு திரைப்படங்களில் இருந்து
1: ஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹஹ

பத்து மணி 33 நிமிடமாயாச்சு. ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல், பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து.

10:56 நம்முடைய மாயாச்சக ரெயின்போ ரீவை நிகழ்ச்சி நிறைவு பாடல் உயிரா மானமா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு. இதோடு நானும் கிளம்புறேன். மீண்டும் இன்னொரு அழகான நாளில் அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நான் தான் திஸ் இஸ் மீனா சிங்கிங் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ரெயின்போ 101.4.

நேரம் 11:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சேது என்ற திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அருண்மொழி பாடியுள்ள பாடல். பாடல் அறிவுமதி, இசை இளையராஜா.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்திலிருந்து ஹரிஹரன் சாதன சர்க்கம் பாடியுள்ள பாடல். பாடல் பழனி பாரதி, இசை யுவன் சங்கர் ராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரியரன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். கலைக்குமார் இயற்றிய இந்த பாடல் இசையமைத்திருக்கிறார் தேவா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் கண்ணோடு காண்பதெல்லாம்.

சென்னை வானொலியிலேயே பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் 11:30, நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜிபி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியுள்ள பாடல். இது பழனிபாரதி இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலிக்கவிருக்கின்றது. அவள் வருவாளா படத்திலிருந்து பாடல் உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல் பழனிபாரதி இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் இந்த பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் அரியர் நட்சத்திர பாடியுள்ள பாடல். அறிவுமதி ஏற்றி பாபியின் இசையில் இந்த பாடல் சொல்லாமலே படத்திலிருந்து.

மனம் விரும்புதே உன்னை ஒலிக்கவிருக்கும் பாடலின் படத்தின் பெயர் இது. அரியரன் பவதாரணி பாடியுள்ள பாடல், அறிவுமதி ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில்.

0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: தொடர்ந்து இந்த ஒரு மணி நேரம் காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசிரவாகவும், 4 மணிக்கு நெஞ்சோடு கலந்திடவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: சாமி.
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்கு. ஆண்டவன் மேல பாரத்து போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
2: நான் முருகன் அடிமி அம்மா.
0: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா.
2: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாய், இந்த குழந்தைக்காக தங்கரணம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

வாங்க நீ என் மாய மோகினி.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: மீன் குழம்பு போல மணக்கிற ரகசியமாயே சொன்ன ரசத்து போல
1: குதிக்கிற
0: வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி கலையத்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சோடு கலந்திர நிகழ்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது நெஞ்சோடு கலந்திட நிகழ்ச்சியில்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: வணக்கம். நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் முதலாவதாக மங்களநாதம். இன்றைய மங்களநாதம் நிகழ்ச்சியில் எஸ் சேத்துராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம், ஆர் மகேஷ் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சக்தி கணபதியும் என தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, நாட்டையராகும் ரூபக தாளம்.

நிகழ்ச்சியிலடுத்து அன்னபூரணி விசாலாட்சி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், பூர்ணச்சந்திரிகா ராகம், ஆதி தாளம்.

நிறைவாக காலராத்திரி ஸ்வரூபிணி என தொடங்கும் அரிகேசநல்லூர் முத்திய பாகவதர் கீர்த்தனை ஊர்மிக ராகம் ஆதித்தாளம்.

நேரம் 5:30 நேயர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். இறையருள் போற்றும் இன்னிசை பாவமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.பி. ஸ்ரீநிவாஸ்.